0: அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் உங்கள் விருப்பம், உங்கள் விருப்பமாக அற்புதமான பாடல்கள், உங்கள் இதயம் தொட்ட பாடல்கள் அனைத்தும் ஒலிபரப்ப இருக்கிறேன். சபரி வானொலியில் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பண்பலை உறவுகளுக்கும், இணையத்தில் இணைந்து பாடல்களை கேட்க காத்திருக்கும் அன்பான உறவுகளுக்கும் எனது நெஞ்சம் கனிந்த 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் மிக மிக அற்புதமான பாடல்களை உன்னை என தொடங்கும் பாடல் வரிகளில் அன்பு உறவுகள் பதிவிட்டு காத்திருக்கிறீர்கள். உங்கள் பாடல்களை ஒலிபரப்பு செய்ய நானும் இணைந்து உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறேன். தொகுத்து வழங்குவது உங்கள் அன்பு பிரியமுள்ள ஆர்ஜே பிரியா வீரமணி. இப்போது நேரம் 3:17:28. வாட்ஸ்அப்பில் இணைந்திருக்கும் அன்பான உறவுகள், தேன்மொழி சகோதரி இணைஞ்சு பதிவு கொடுத்துருக்காங்க. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க சகோதரி, நன்றிகள். கோவை காயத்ரி சகோதரி, உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் பதிவு, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். அடுத்த பதிவு ஜெகதீஷ் சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நைட்டு ப்ரோக்ராமுக்கு வந்து அந்த போஸ்ட்டு போட்டிருந்தேன், ஏன்னா நேயர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த போஸ்ட்டு நான் போட்டேன். நான் இரவின் மடியில் ஈர விழிகள் இந்த தலைப்பில் வந்து தினம் தினம் இரவு 10 மணிக்கு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். பாடல் போஸ்ட்டு வரும் நேரம் 9 மணிக்கு போஸ்ட்டு போடுவேன். அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் பதிவிடலாம். என்னுடைய நிகழ்ச்சியில் பொதுவாக நிகழ்ச்சி ஆரம்பித்த பிறகு பாடல் பதிவிறக்கம் நான் செய்ய மாட்டேன். பாடல் பதிவிட்டாலும் ஒளிபரப்பாகாது. அதனால் நான் 1 மணி நேரம் உங்களுக்கு நேரத்தை கொடுக்கிறேன். அதை பயன்படுத்தி கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை பதிவிடலாம் அன்பு உறவுகளே. ஏன்னா பாடல் ஒளிபரப்பாகும்போது பதிவிறக்கம் செய்து நான் கொடுப்பது சிரமமாக இருக்கிறது மானிட்டரில். அதுக்காக தான் சொல்கிறேன், உங்களுக்கு பாடல் வேண்டுமென்றால் கொஞ்சம் முன்னாடியே 1 ஹவர் டைம் கொடுக்குறேன். அப்போது நீங்கள் பதிவிட்டிங்கன்னா எனக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா அந்த பதிவிறக்கம் என்பது மானிட்டரில் 1/1 கரெக்டாக வரும். நீங்கள் இடையில் வந்து நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்போது பாடல் கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது உள்ளே வந்து அந்த பாடல் எங்கே இருக்குதுன்னு தெரியல. அதனால் பிரேக் ஆகுது, நிகழ்ச்சியில் வந்து பிரேக் ஆகும். டைம் வந்து எடுக்கக்கூடாது எப்பவுமே. நம்ம பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே அது முடிஞ்ச பிறகு உங்களுடைய விருப்ப பாடல் உடனே ப்ளே பண்ணணும். அதுதான் வானொலிக்கு சிறப்பாக இருக்கும். இங்கே சொதப்பல் வேலையெல்லாம் பண்ணோம்னா அது எனக்கு பிடிக்கவில்லை. மற்ற நேயர்கள் கேட்குறீங்க, பண்பலையில் வாட்ஸ்அப்பில் இணையாதவங்களும் கேட்குறாங்க, அவங்களாம் வந்து ஒரு ரசிப்புத்தன்மை இல்லாமல் போகும். அதனால் வந்து என்னுடைய நிகழ்ச்சியில் போஸ்ட்டு போட்டேன்னா கரெக்டாக பாடல் பதிவிடுங்க. நிகழ்ச்சி ஆரம்பிக்கும்போது பதிவிட வேண்டாம். நன்றிகள். ஜெகதீசன் ஐயா வந்து நைட்டு நிகழ்ச்சிக்கு ஒரு பதிவு கொடுத்துருக்காரு, அது நைட்டில் படிச்சிடலாம். அடுத்த பதிவு ரகுபதி தங்கப்பொண்ணு ஐயா, எந்த விஷயம் பிளான் பண்ணாமல் முடிவு செய்யக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க பேசிக்கிறாங்க. நடுக்குப்பம் சீனிவாசன் ரகுபதி ஐயாவும் நன்றிகள். அடுத்து அடுத்த பதிவு ஜெகதீசன் அவர்கள் பதிவு, சபரி இணைய வானொலியில் வாட்ஸ்அப் உங்கள் விருப்பம் எனும் அருமையான அற்புதமான நிகழ்ச்சியை சிறப்பித்து சிறப்புக்கு சிறப்புக்கள் பல சேர்த்து உன்னை என்ற சொல் குறிக்கின்ற பாடல்களில் உறவுகள் பதிவிட்டு கேட்ட அருமையான அற்புதமான பாடல்களை கொடுத்து மகிழ்வித்து நிகழ்ச்சியை மேலும் அழகுபடுத்தி உறவுகளின் பாடல்களை எல்லாம் இளம் தென்றல் காற்றாய் இன்னிசை மழையாய் தேன் சுவையாய் தித்திப்பாய் திகட்டாத தேன் அமுதாய் இதயத்தை திருடும் இதமான இசையாய் நிகழ்ச்சியை நிறைவுபடுத்தி உறவுகள் கேட்கின்ற விரும்பி கேட்ட பாடல்களை எல்லாம் சின்ன சின்ன பூக்களை எல்லாம் எடுத்து வண்ண மாலை ஆக்கி அழகு பார்ப்பது போல உறவுகளின் எண்ணம் இனிக்கின்ற வகையில் வண்ண மாலை ஆக்கி பூக்களின் மனமாய் புகழ் மனம் பரப்பும் அன்பு அறிவிப்பாளர் ஐயா சிந்தனை சிற்பி பிரியா வீரமணி அவர்களுக்கு இனிய வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தாங்கள் பணி தொடரட்டும், நிகழ்ச்சி வெல்லட்டும், நன்றி அப்படின்னு பதிவு கொடுத்துருக்காரு. மிக்க மகிழ்ச்சி ஐயா, நன்றி. அடுத்த பதிவு தேன்மொழி சகோதரி, உங்கள் திறமை யாருக்கு வரும்? எதுக்கு சகோதரி, விவேக் அவர்கள் போட்டோ போட்டு போட்டிருக்கீங்க, யாருக்கு விவேக் சொல்கிறீங்களா? அவர் இல்லையே, மறைந்து விட்டார் பாவம், அது என்ன சொல்கிறீங்களான்னு தெரியல. செல்வி செல்வம் சகோதரி, மணி 3:14 ஆகுது அப்படின்னு போட்டிருக்கீங்க. நான் கரெக்டாக 3:15 நிகழ்ச்சியை ஆரம்பித்தேன் சகோதரி. ஏன்னா நான் 3 கரெக்டாக ஆரம்பித்திருப்பேன், ஆனால் மொபைலில் வந்து சார்ஜ் கம்மியாக இருந்ததுனால ஒரு 15 சார்ஜ் போட்டிருந்தேன், அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. மோகனரங்கன் ஐயா இணைஞ்சிருக்காரு, நிகழ்ச்சி சிறப்புற வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள் ஐயா. தேன்மொழி சகோதரி, நம்ம இயக்குனர் ஐயா அருமையான பாடல் கேட்டார், அதனால்தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு பதிவு கொடுத்துருக்காங்க. நன்றி சகோதரி, ஒன்றும் பரவாயில்லை, இணைந்திருங்கள். அனைத்து பாடல்களும் தரமான இசையில் சிறப்பாக ஒளிபரப்ப காத்திருக்கிறேன் உங்களுக்கு. அதாவது என்னுடைய நிகழ்ச்சியில் பொதுவாக இசைத்தரம் நல்லா இருக்க வேண்டும், அந்த பாடல் தெளிவாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். அதனால் கண்டிப்பாக நல்ல இசைத்தரத்தில் எடுத்து வைத்திருக்கிறேன். அனைத்து நேயர்கள் பாடலும் அனைத்து பாடலையும் சிறப்பாக கேட்டு ரசிக்கலாம். நானும் உங்களுடன் இணைந்து கேட்கிறேன். தீபக் குமார், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க சகோதரி, மிக்க மகிழ்ச்சி சகோதரி. ஏன்னா நீங்கள் ஒரு பாடல் பதிவிட்டீங்க, உங்கள் பாடல் வரும் வரும்னு வெயிட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அது 1:1 கரெக்டாக பதிவிறக்கம் செய்கிறதுக்கு வசதியாக இருக்குதுன்னு பார்த்தா அப்புறம் கடைசியாக வந்து போட்டீங்க. ஆனால் 8வது பாடலாக உங்கள் பாடல் ஒளிபரப்பாகும் கண்டிப்பாக. நிகழ்ச்சியில் அனைத்து அன்பு உள்ளங்கள் பதிவிட்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்க வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, நிகழ்ச்சியில் முதல் பாடலாக சகோதரி கேட்டிருக்காங்க தேன்மொழி சகோதரி, அவர் விருப்ப பாடலை இதோ இப்போது ஒளிபரப்பு செய்கிறேன். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் படம் நீயா பாடல், உன்னை எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை. இந்த பாடல் வரியில் ஒரு சிறப்பான பாடல், முதல் பாடல். விரும்பிய சொந்தம் தேன்மொழி முருகன், தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி இந்த ஊர்லேருந்து கேட்டிருக்காங்க சகோதரி. உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 3:24. அதற்கு முன்னதாக இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டுறது, ஹெல்மெட் போடாமல் போகிறது, ஸ்மோக்கிங் பண்ணுறது, இதெல்லாம் வந்து என்னுடைய நிகழ்ச்சியில் கண்டிப்பாக தினம் தினம் இந்த விளம்பரம் வந்து மக்களிடையே கண்டிப்பாக செல்லும். அதில் யாராச்சும் குறைந்தது ஒரு 5 நபராவது திருந்துவார்கள் என்ற நம்பிக்கையில் சபரி வானொலி சார்பாக நான் வந்து இதை ஒளிபரப்பு செய்கிறேன். இந்த வானொலி மூலமாக கேட்டு அவங்க திருந்தினால் நல்லது, அதனால் அந்த விளம்பரம் கேட்டுவிட்டு உங்கள் விருப்ப பாடல் ஒளிபரப்பாகும், இணைந்திருங்கள்.
1: கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.

நிகழ்ச்சியில் முதல் பாடலே ஒரு அசத்தலான பாடல், அற்புதமான பாடல், கருத்தாழமிக்க பாடல். இந்த பாடல்லாம் வந்து அதாவது பல ஆண்டுகள் ஆச்சு இதை கேட்டு, நேயர்கள் விருப்பத்தில் நானும் கேட்பது எண்ணற்ற மகிழ்ச்சி எனக்கு. அருமையான பாடல் சகோதரிக்கு தேன்மொழி அவர்களுக்கு நான் கண்டிப்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடல் ஒலித்த நேரம் 3:31. நிகழ்ச்சியில் அடுத்து வாட்ஸ்அப் பதிவில் இணைந்திருக்கும் பதிவுகளை பார்க்கலாம். ஏன்னா நேயர்கள்லாம் பாடல் வந்து ரொம்ப சூப்பராக தேர்வு செய்கிறாங்க. உன்னை அப்படின்னு தலைப்பு அந்த வரியோட முதல் வரி இதுதான் வரணும் அப்படின்னு சொன்னதுனாலவே அருமையான பாடலாம் தேர்வு பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் வந்து ஒரு பேர் வச்சு ஏதாச்சும் நான் கொடுக்கணும் அப்படின்னு தோணும் எனக்கு. ஏன்னா அதில் வர பாடல்கள்லாம் நீங்கள் நல்ல பாடலை தான் எடுக்க முடியும்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான் அது அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். முதல் பாடல் நீயா படத்தில் தான் அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி சகோதரி விருப்பத்தில் தான் பாடலை கேட்டு ரசித்தோம். தேன்மொழி சகோதரி, நன்றிகள் சகோதரி. அடுத்து வாட்ஸ்அப்பில் இணைந்திருக்கும் அன்பான உறவுகள், வானொலி இயக்குனர் சபரிகீதன் ஐயா அவர்கள் பாடல் அருமை சூப்பர்னு பதிவு கொடுத்துருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. தேன்மொழி சகோதரி வந்து நான் விரும்பிய பாடலை தந்ததுக்கு நன்றி, இனிமையான பாடல்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் பாடல் நல்ல பாடல் சகோதரி, அதெல்லாம் வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. காலத்தால் அழியாத காவியம், காவிய பாடல்னு தான் சொல்லணும். அதெல்லாம் அருமையான பாடல். இயக்குனர் ஐயா மனதை தொட்ட பாடல், இனிமையான இதமான பாடல் சொல்லியிருக்காரு, நன்றிகள். தேன்மொழி சகோதரி சிறப்பு சேவை தொடரட்டும், பாடல் இனியது நன்றின்னு சொல்லியிருக்காங்க சகோதரி. எஸ்பிபி ஐயா ஃபோட்டோ கொடுத்துருக்கீங்க, நன்றிகள். தீபக்குமார் அருமையான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றி. ஆஹா அருமை அப்படின்னு பதிவு கொடுத்துருக்கீங்க, நன்றிகள். செல்வி செல்லும் சகோதரி இணைஞ்சி முதல் பாடலே சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்து இரண்டாவது பாடல் ஒரு அருமையான பாடல், தாய் வீடு. இந்த படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் உன்னை அழைத்தது கண் எனும் பாடல் வரியில் இந்த பாடல் கேட்டிருக்காங்க. விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் கோவை காயத்ரி, இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது சகோதரி, கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் எப்போதும். இது சபரி வானொலி.

0: ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.
1: உறவுகளே, கேட்டீங்களா இந்த விளம்பரத்தை? யாராச்சும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டாலும் ஓட்டினாலும் சரி, ஹெல்மெட் இல்லாமல் போகாதீங்க, ஸ்மோக்கிங் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்மோக்கிங் பண்ணிங்கன்னா அந்த நுரையீரல் வந்து மெயினாக வந்து பாதிக்கும். அதே நேரத்தில் அந்த நுரையீரலில் வந்து நம்ம எப்படி சொல்கிறதுனா, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நம்ம கிராமப்புறங்களில் விறகு வச்சு சமைப்பாங்க, அந்த புகை வந்து போகும்போது அந்த புகை வெளியேறத்துக்கான ஃப்ரீயாக இடம் இருந்துச்சுன்னா போயிடும். அதனால் அதுக்கு வந்து ஒரு தடை இருந்துச்சுன்னா, அந்த தடை எப்போவுமே அந்த புகை போய் போய் படிஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த கரை? அதுபோல் நுரையீரலில் வந்து கண்டிப்பாக கரை படிந்து நம்ம சுவாசிக்கும் காற்று வந்து ஆக்சிஜன் வெளியேற முடியாமல் அந்த இடத்துல வந்து ஓட்ட விழுந்துருச்சுன்னா, ஒரு சின்ன ஓல்ஸு, அது வந்து அந்த காற்று வந்து ஏர் வந்து வெளியே போச்சுனாக்கா உங்களால் மூச்சு வாங்க முடியாது. அதனால தான் மூச்சு அடைப்பு வந்து, அந்த மூச்சு அதிகமாக வாங்கும். வாங்கும்போது என்னாவது, அந்த இதய துடிப்பு வந்து சரியான முறையில் இயங்காது, கண்டிப்பாக மரணத்தை சந்திக்க நேரிடும். யாராச்சும் ஸ்மோக்கிங் பண்ணால் விட்டுருங்க, வேண்டாம். இவ்வளோ காலம் தெரியாமல் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இன்றைக்கி வந்து டெக்னாலஜி எவ்வளோ வந்துருச்சு, இதனால் வந்து பிரச்சனை வருது. நுரையீரல் பாதிப்பு அதிகமாகும், மூளையும் செயலிக்குது. அது நிறைய விஷயத்த சொல்லலாம், அதனால தான் நான் இந்த விளம்பரத்தையே கொடுக்குறேன். நன்றிகள். ஒலித்த பாடல், ஒரு அற்புதமான பாடல். பாடல் ஒலித்த நேரம் 3:40:28. இந்த பாடல் வந்து மறக்க முடியாத ஒரு நினைவு. நான் அதாவது 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது நடந்து தான் போய் படிக்கணும். அப்போ இந்த பாடல் ஒலிபரப்பாச்சுன்னா, அந்த இசைக்காகவே, அந்த பாடல் ராகமாக பாடுற அந்த பாடல் கேட்குறதுக்காகவே ஒரு 2 நிமிஷம் நின்று கேட்டுட்டு போயிருக்கேன். இந்த பாடல்லாம் வந்து, இந்த பாடல் மறக்க முடியாத பாடல், ஒரு அருமையான பாடல். தாய் வீடு படத்திலிருந்து உன்னை அழைத்தது கண், விரும்பி கேட்ட அன்பு உள்ளம், கோவை. காயத்ரி சகோதரி விருப்பத்தில் தான் கேட்டு ரசித்தோம். நன்றிகள் சகோதரி, அருமையான பாடல். நடுக்குப்பம் சீனிவாசன் சகோ, உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அண்ணா சொல்லியிருக்காங்க. ஊரப்பாக்கம் பார்த்திபன் சகோ, ஆரம்ப பாடலே அருமை, வாழ்த்துக்கள். தேர்வு செய்த நேயருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் கூறி மகிழ்வது ஊரப்பாக்கம் பார்த்திபன். நீலாவதி, கௌசல்யா, ஸ்ரீராம் மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி. ஊரப்பாக்கம் பார்த்திபன் பதிவு கொடுத்துருக்காரு, மிக்க நன்றிகள். ஜெகதீசன் சகோதரர் சூப்பர் பாடல்னு சொல்லியிருக்காரு, நன்றிகள். சென்னை சோமசுந்தர பிரபு ஐயா பாடல் வந்து நீங்கள் முன்னாடியே பதிவிடலாம், ஆனால் பதிவிட்ட பாடலும் நினைத்தாலே இனிக்கின்றீங்க, அக்கறை சேமையிலேன்றீங்க. உன்னை என தொடங்கும் பாடல் வரி ஐயா, நீங்கள் உன்னை என தொடங்கும் பாடல் வரி, அது முதல் வார்த்தையாக இருந்தாலும் சரி, நடுவில் வரும் வார்த்தை உன்னை அப்படின்ற வார்த்தை இருந்தாலும் சரி, எனக்கு அந்த வார்த்தை உன்னைன்ற வார்த்தை வரணும். அது இருந்துச்சுன்னா அந்த பாடல் ஒளிபரப்பாகும். நீங்கள் அது பாருங்கள், அந்த பாடல் ப்ளே பண்ணி பார்த்துட்டு அது இருந்தால், உண்மை என்றால் அந்த பாடலை ஒளிபரப்பு செய்கிறேன். உன்னை என தொடங்கும் பாடல் வரியில் பதிவிடுங்க, நன்றி. தீபக்குமார் சிறப்பு மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க, நன்றிகள். தேன்மொழி சகோதரி, உன்னை அழைத்தது கண், விறுவிறுப்பான பாடல், அருமை. பாடலை தேர்வு செய்த சகோதரி காயத்ரிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. தீபக்குமார் பாடல் மிக அருமைன்னு சொல்லியிருக்காங்க, நன்று, நன்றி. வேலூர் அன்பு பிரேமா நிகழ்ச்சியில் இணைஞ்சி பதிவு கொடுத்துருக்காங்க. அனைவருக்கும் அன்பான இனிய மாலை வணக்கம். சபரி வானொலியில் இணைந்து அற்புதமான பாடல்களை கேட்டு கொண்டிருக்கிறேன். நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் கவிமணி ஆர்ஜே வீரமணி அவர்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். அன்பு பிரேமா, வேலூர்.

நன்றி அன்பு நண்பரே, நன்றிகளை தெரிவித்து கொண்டு அடுத்து ஊரப்பாக்கம் பார்த்திபன் பதிவு. நிகழ்ச்சியில் நானும் இணைந்தே உள்ளேன் ஐயா. நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் கூறி மகிழ்வது ஊரப்பாக்கம் பார்த்திபன். சபரி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் பாடல் மிகவும் அருமை, சமதுல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றிகள். ஆரணி பிரகாஷ் அவர்கள் பதிவு. நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் ஐயா சொல்லியிருக்கீங்க, நன்றி. தேன்மொழி சகோதரி, 3 மணி என்றாலே இதய ராகம் தான் நினைவில் வரும், இன்று உங்கள் விருப்பமாக ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது இதய ராகம்ன்றது அது வந்து ஒரு தலைப்பு வச்சு இயக்குனர் வந்து கொடுத்துட்டு இருந்தார், தொகுப்பு பாடல் என்று. ஏன்னா இதில் தொகுப்பாளர்கள் வந்து சபரி வானொலியில் ஒரு 6 பேர் 5 பேர் இருந்தால் அனைத்து நிகழ்ச்சியிலும் காலையில் 7 மணிக்கு ப்ரோக்ராம் பண்ணால் 8-9 மணி வரைக்கும் 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒரு நிகழ்ச்சி. நான் அதுக்கு அடுத்தது வந்து 10 மணிலேருந்து 12-11 வரையிலும் ஒரு நிகழ்ச்சி. 12 மணிக்கு மேலே அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒரு 2 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ ஏதாச்சும் ஒரு தலைப்பு வச்சு கொடுக்கலாம். 3 மணிக்கு இயக்குனர் கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் 5 மணி வரைக்கும் கொடுக்குறாரு, 5 மணிலேருந்து ஒரு 6 மணி வரைக்கும் வேறு எதனா ஒரு நிகழ்ச்சி கொடுக்கலாம், அப்புறம் 7 மணிக்கு பாடல் பாடுவோமோன்ற நிகழ்ச்சி வருது, அதுக்கப்புறம் ஒரு நிகழ்ச்சி 9 மணிக்கு இருந்தால் கொடுக்கலாம், 10 மணிக்கு நான் கொடுக்குறேன். அது வந்து தொகுப்பாளர் வந்து இன்னொரு 2-3 பேர் இருந்தால் கரெக்டாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். அது இயக்குனர் கையில் தான் இருக்கிறது. நானே வந்து வானொலி வந்து யாரும் தொகுப்பாளர் இல்லை என்பதனால் நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு 6.5 மணி நேரம் 7 மணி நேரம் தொடர்ச்சியாக 8:16 மாலை 6:40 தான், அந்த இடையில் ஒரு 3/4 மணி நேரம் தான் நான் ரெஸ்ட் எடுத்தேன், மற்ற டைம் ஃபுல்லாக வந்து கண்டினியூவாக கொடுத்துட்டு இருந்தேன். நேயர்கள் வந்து எல்லாம் வாட்ஸ்அப் இங்கே வந்து ஆன்லைனில் பார்த்துட்டே இருக்கிறாங்க, நேயர்கள் வந்து பார்க்குறாங்க. சில டைமில் 5 பேர் காமிக்கும், சில டைமில் 6-7 பேர் காமிக்கும், இப்போ 6 பேர் காமிச்சிட்ருக்கு. அதனால் நேயர்கள் சந்தோஷத்துக்காக சரி வீட்டில் தான் இருக்கோம் நம்ம நிகழ்ச்சி கொடுக்கலாம் அப்படின்றதுனால நேற்று கொடுத்தேன் நான். அனைவருக்கும் பதிவிட்ட அன்பு உள்ளங்களுக்கு நன்றிகளை தெரிவித்து கொண்டு அடுத்த பாடல், 3வது பாடல் யார் விருப்பத்தில் ஒளிபரப்பாகிறது என்று பார்ப்போம். படம் பட்டிக்காட்டு ராஜா பாடல், உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில், மோகனரங்கன் பத்மாவதி, சந்தோஷபுரம் சென்னை 73 இங்கேருந்து கேட்டிருக்காரு. ஒரு சூப்பரான பாடல். இவர் வந்து பொதுவாகவே வந்து வேறு வானொலியில் இருந்தார் இவர், அன்பு அண்ணா அப்படின்னு தான் சொல்லணும். பாடல் என்றாலே வந்து யோசித்து நல்ல பாடலாக பதிவிடுவார் இவர், அதனால் இந்த பாடல் வந்து அவர் விருப்பத்தில் நாமும் கேட்டு ரசிப்போம். ஒரு மிக சிறப்பான பாடல், பழைய பாடல் என்றாலும் நல்ல பாடல். இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறதையா, கேட்டு ரசிக்கலாம், இணைந்திருங்கள்.

பாடல் ஒலித்த நேரம் 3:51:05. நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல் மிக அற்புதமான பாடல். மோகனரங்கன் ஐயா அவர்கள் விருப்பத்தில் தான் பாடலை கேட்டு ரசித்தோம். பட்டிக்காட்டு ராஜா படத்திலிருந்து உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில் இந்த பாடலை தான் சந்தோஷபுரத்திலிருந்து மோகனரங்கன் ஐயா கேட்டிருந்தார். மிக்க நன்றிகள் ஐயா அருமையான பாடல் பதிவிற்கு. அடுத்து மோகனரங்கன் ஐயா நன்றி சொல்லியிருக்கார் பாடலில் கேட்டு. பாடலை வழங்கிய தோழர் ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள் ஐயா. ரகுபதி தங்கப்பொன் ஐயா ஒரு காட்சிப்படம் கொடுத்துருக்காரு. இந்த பாடலை கேட்டு மயிலும் தோகை விரித்து விட்டது அப்படின்னு ஒரு காட்சிப்படம். நன்றிகள். தேன்மொழி சகோதரி, உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில் அருமையான பாடல் தேர்வு செய்த சகோதரருக்கு நன்றி. பாடல் கேட்க இனிமையாக உள்ளது அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றிகள். ரகுபதி தங்கப்பொன் ஐயா பூனையை வச்சுட்டு டான்ஸ் போட்டிருக்காரு. நன்றிகள். தீபக்குமார், அருமை ஆஹா அருமை இனிமை பாடல் இனிது நன்றின்னு பதிவு கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றிகள் சகோதரி. ஊரப்பாக்கம் பார்த்திபன் சகோதரர், வரும் வாரங்களில் இதய ராகம் நிகழ்ச்சி ஒரு ஓரிரு வாரங்களில் மீண்டும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அன்புடன் உங்கள் நண்பன் ஊரப்பாக்கம் பார்த்திபன். எனக்கு புரியல இது என்னென்னு. வரும் வாரங்களில் இதய ராகம் நிகழ்ச்சி ஓரிரு வாரங்களில் மீண்டும் தொடரும். இல்லை ஐயா, நிகழ்ச்சி போயிட்டு தான் இருக்குது. ஐயாவுக்கு இயக்குனருக்கு ஏதோ ஒரு வேலைன்னு சொல்லிட்டு நேற்று ஒளிபரப்பு செய்யலை. இன்று கூட ஏதோ ஒரு வேலையாக வெளியே செல்ல வேண்டும் அப்படின்னு எங்கிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். நான் அதனால் தான் நான் அந்த நிகழ்ச்சி பதிலாக நேயர் விருப்பமாக பாடலை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறேன். அந்த நிகழ்ச்சி இருக்கிறது, அவர் கையில் தான் இருக்கிறது. அவர் எப்போ ஃப்ரீயாக இருக்காரோ அப்போ வந்து கொடுப்பார். வேலை இருந்தால் அன்றைக்கி லீவாக இருக்கும். நன்றிகள். தேன்மொழி சகோதரி தீபா குமார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள் சகோதரி. ஏன்னா நான் அங்கே அந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அதில் தீபக்குன்னு போட்டிருக்கேன், அதனால் மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஓகே, நான் இனிமேல் எடிட் பண்ணிடுறேன். மிக்க நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒரு சிறப்பான பாடல். படம் புதிய பறவை பாடல் உன்னை ஒன்று கேட்பேன். இந்த பாடல் வரியில் பி ருக்மணி சந்தோஷபுரம் சென்னை 73 கேட்டிருக்காங்க. ருக்மணி அம்மா, உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம், இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜே பிரியா வீரமணி. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, உன்னை ஒன்று கேட்பேன்.

ருக்மணி அம்மா இந்த பாடல் வந்து ஒரு ஸ்லோவில் வர பாடலாக நான் எடுத்திருக்கேன். அதனால் வந்து மீண்டும் உங்கள் விருப்ப பாடல் ஒலிபரப்பாகும். அடுத்த பாடல் முழுமையாக ஒலிபரப்பு செய்கிறேன்.

0: ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.
1: ஒழித்த பாடல் பி ருக்மணி அம்மா அவர்கள் விருப்பத்தில் தான் ஒழித்து சென்றது. பாடல் ஒழித்த நேரம் 4:01:30. புதிய பறவை, புதிய பறவை என்ற படத்திலிருந்து உன்னை ஒன்று கேட்பேன் பி ருக்மணி அம்மா அவர்கள் விருப்பத்தில் தான் சந்தோஷபுரத்திலிருந்து கேட்டிருந்தாங்க. சென்னையிலிருந்து 73. மிக்க நன்றிகள் ருக்மணி அம்மா. மடிப்பாக்கம் ருக்மணி அம்மா, ஓ மடிப்பாக்கம் நான் ஏற்கனவே பதிவு பண்ணி வச்சிருந்தது, நன்றி. பாடலை வழங்கிய ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி, மகிழ்ச்சி அப்படின்னு பதிவு கொடுத்துருக்கீங்க. சந்தோஷபுரம்னு மாற்றிடுறேன் இனிமேல். மடிப்பாக்கத்தில் இருந்தார் ஏற்கனவே, இப்போ புதிய வீடு அங்கே கட்டியிருக்கிறதுனால அந்த சந்தோஷபுரத்துக்கு சந்தோஷமாக சென்று குடியிருக்கிறார் மோகனரங்கன் ஐயா அவர்கள். மிக்க நன்றிகள். அடுத்த பதிவு சந்தோஷபுரம் ருக்மணி அம்மா பதிவு, சூப்பர் அருமை அப்படின்னு பதிவு கொடுத்துருக்காரு, நன்றி. அந்த அம்மா நான் ருக்மணி அம்மா பதிவு கொடுத்துருக்காங்க. தேன்மொழி சகோதரி பதிவு, உன்னை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும். இனிமையான சுசிலா அம்மா பாடிய பாடல் இப்பொழுது நல்ல இசைத்தரத்துடன் கேட்கிறோம். பாடல் அருமை, பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி சொல்லியிருக்காங்க தேன்மொழி சகோதரி. மற்றும் ஒரு பதிவு, மனதை தொட்ட பாடல், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி சொல்லியிருக்கீங்க. ஜெகதீசன் சகோ அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. உறவுகளின் பாடல்கள் அனைத்தும் மிக சிறப்பான பாடல் இல்லை என்ற, இல்லையா உன்னை, சாரி, பாடல் உன்னை என்ற சொல் உச்சரிக்கின்ற பாடல் அருமை, இனிமை, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அது. பாடல் இல்லைன்றது உன்னைன்னு போடுறதுக்கு பதில் இல்லைன்னு வந்திருக்குது, வாய்ஸில் கொடுத்துருக்காரு. மிக்க நன்றிகள் ஜெகதீசன் ஐயா. அடுத்த பாடல் நிகழ்ச்சியில் படம் தலைவாசல் பாடல் உன்னை தொட்ட தென்றல். இந்த பாடல் வரியில் ஊரப்பாக்கம் பார்த்திபன், நீலாவதி, கௌசல்யா, ஸ்ரீராம் மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த பாடலை வழங்கவும் பார்த்திபன், ஊரப்பாக்கம் பார்த்திபன் அவர்கள் பதிவு கொடுத்துருக்காங்க. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

தலைவாசல் சபரி வானொலியை தொட்டு சென்றது உன்னை தொட்ட தென்றல். அருமையான பாடல் வரியில் கேட்டிருந்தார் ஊரப்பாக்கம் பார்த்திபன் சகோ. மிக்க நன்றிகள் சகோ. அருமையான பாடல், அருமையான மெலோடி பாடல். பாடலை ரசித்து ஊரப்பாக்கம் பார்த்திபன் சகோ பதிவு கொடுத்துருக்காரு. நன்றி நண்பரே, உன்னுடன் பாடல் உடனுக்குடன் பாடல் தந்த தொகுப்பாளர் திரு பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி கூறி மகிழ்வது ஊரப்பாக்கம் பார்த்திபன் நீலாவதி. கௌசல்யா ஸ்ரீராம் மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி. ஊரப்பாக்கம் பார்த்திபன் பதிவு கொடுத்துருக்கார் பாடலை ரசித்து, மிக்க நன்றிகள். அருமையான பாடல். செல்வி செல்வம் அவர்கள் பதிவு, சூப்பர் பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செல்வி சகோதரி, நன்றி. அடுத்து தேன்மொழி சகோதரி காட்சி படம் கொடுத்துருக்காங்க எஸ்பிபி ஐயா அவர்கள் பாடிய பாடல் என்று. தீபா குமார் சிறப்பு, மிக சிறப்பு பதிவு கொடுத்துருக்காங்க, நன்றிகள் சகோதரி. தேன்மொழி சகோதரி கேஎஸ் சித்ரா அவர்கள் வந்து பாடுற மாதிரி மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கீங்க, நன்றி. சிறப்பு மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க, நன்றிகள். தீபா குமார் கேட்க கேட்க ஆனந்தம் மனதை தொட்ட பாடம் சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள் தேன்மொழி சகோதரி. தப்பாக நினைக்க வேண்டாம் சகோ, அவசர வேலையாக இருப்பேன் அதனால்தான் ஸ்டிக்கரை பதிவு செய்கிறேன் பாடல் இனிமை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் விருப்பம்தான் என்னுடைய விருப்பம். நான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏன்னா எழுத்து வடிவில் கொடுத்தால் உங்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு நான் யோசிப்பேன். அதனால தான் இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு தொலைக்காட்சியில் நியூஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா கீழே ஹெட்லைன்ஸ் போயிட்டுருக்கோம், கீழே அந்த கீழே ஹெட்லைன்ஸ் போகும்போதே அவர் வந்து அடுத்தபடியாக அங்கே என்ன லைவாக சொல்ல போகிறாங்க அப்படின்றத அவர் இதை தான் சொல்லுவாருன்னு நான் அப்படி கணிப்பேன். அதனால் வந்து உங்கள் எண்ணங்கள் வந்து என்னவா இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய இது. இப்போ இந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எடுக்கணும்னா ஒரு 20 ஸ்டிக்கர் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா அந்த 20 ஸ்டிக்கரில் மாற்றி மாற்றி அது தான் இருக்கும். ஆனால் மனதில் இருக்கும் எண்ணங்கள் எழுத்து வடிவில் வரும்போது அது வந்து யோசிக்க தோணும், ஓ இது இந்த மாதிரி போட்டிருக்காங்க, இது இவ்வளோ ரசிப்புத்தன்மை இருக்கிறது இந்த பாடல் வரியில், இவங்க இந்த பாடலுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஏதோ ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் யோசிப்பண்ணுறதுக்காக தான் நான் ஸ்டிக்கர் பதிவு வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னது, வேறு ஒன்றும் இல்லை சகோதரி. நீங்கள் வந்து பாடல் அருமைன்னு போட்டால் கூட போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுடைய சந்தோஷம்தான், நீங்கள் ஸ்டிக்கர் பதிவு போட வேண்டுமென்றால் போடுங்கள். உங்களை மட்டுமல்ல சபரி வானொலியில் இருக்கும் அனைத்து நேயர்களையும் சொல்கிறேன், அது அவரவர் விருப்பம், அந்த விருப்பத்தை நான் தடை செய்ய முடியாது. என்னுடைய கருத்தை நான் உங்களிடம் வைத்தேன், அதுதான், மற்ற வேற ஒன்றும் இல்லை. உங்கள் விருப்பம் போல் நீங்கள் எதனா போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் படிப்பதற்கு தயார், தப்பெல்லாம் நினைக்க மாட்டேன் யாரையும். யார் மனதையும் காயப்படுத்த வேண்டாம் அப்படின்றது தான் என்னுடைய செயல்பாடு. அதனால் வந்து உங்கள் விருப்பம் போல் நீங்கள் செய்யுங்க, எதையும் தடை பண்ண இந்த உலகத்தில் யாருக்கும் உரிமை கிடையாது. அதாவது ஒரு கணவன் மனைவிக்குள்ளே கூட ஒரு கட்டுப்பாடு வைக்கவே கூடாது, நீ இப்படி தான் இருக்கணும், நீ இப்படி தான் போகணும், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இந்த கேள்வியே வைக்கக்கூடாது. அது அவங்க சுயம், அதாவது அவங்களுடைய சுய மரியாதை, அது அவங்களுடைய எண்ணங்கள் வந்து அவங்களுக்குன்னு ஒன்று தனிப்பட்ட முறையில் அவங்க உணர்வு இருக்கும் உள்ளுக்குள்ளோ, நம்ம இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், நம்ம இப்படி தான் போகணும் அப்படின்னு. சில ஆண்கள் வந்து நீ இப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, நீ ஏன் இப்படி போகிற, இந்த மாதிரி சுடிதார் போடக்கூடாது, நீ இப்படி தான் போகணும், பூ வைக்கக்கூடாது, இதெல்லாம் நிறைய இருக்குது, நடந்திருக்கு. அதனால் நான் சொல்ல வரேன், யாருக்கும் யாரும் அடிமை கிடையாது இந்த உலகத்தில். அதாவது கணவன் மனைவின்றது ஒரு துணை, நமக்கு வந்து ஒரு துணை, அது வந்து இருந்து தான் ஆக வேண்டும். அந்த அப்படி நினைக்கும்போது நம்ம வந்து யாரையும் கட்டுப்பாடாக வைக்கக்கூடாது. அந்த மாதிரி நிகழ்ச்சி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், இந்த பதிவு வந்து ஏன்னா அது வந்ததே தான் வரும், உங்கள் எண்ணங்களை எழுத்து வடிவில் கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்று தான் நான் சொல்லுகிறேன், மற்றபடியாக வேறு ஒன்றும் இல்லை. அதிகமாக பேசிவிட்டால், உங்களுக்கு எதனா நான் பிடிக்காத வார்த்தை பேசியிருந்தால் மன்னிக்கவும். அடுத்த பாடல் நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடல், சூப்பரான பாடல் கேட்டு ரசிக்கலாம். சபரி இணையதள வானொலியின் ஆர்ஜே பிரியா வீரமணி அண்ணா அவர்களுக்கு இனிய மாலை வணக்கம். படம் நல்லவனுக்கு நல்லவன் பாடல் உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே, இந்த பாடல் எனக்கும் பிடித்த பாடல். விருப்பம் லட்சுமி சீனிவாசன், தர்சன் சுதீக்ஷா குட்டி, ஆரணி படவேடு ரோடு நடுக்குப்பம், இங்கிருந்து கேட்டிருக்காரு நடுக்குப்பம் சீனிவாசன் சகோ.
இதோ உங்கள் விருப்ப பாடல் ஒலிக்கிறது, கேட்டு ரசிக்கலாம். உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே, ஒரு அருமையான பாடல், கேட்டு ரசிப்போம். பாடல் ஒலிக்கும் நேரம் 4:12.

0: ஒலித்த பாடல், ஒரு அற்புதமான பாடல். பாடல் ஒலித்து சென்ற நேரம் 4:17:38. நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பான பாடல், இந்த பாடலை கேட்டு ரசித்தோம். இதெல்லாம் காலத்தால் அழியாத பாடல்கள், மறக்கவே முடியாது. அது போன்று ஒரு அற்புதமான பாடல், பாடலை விரும்பி கேட்ட அன்பு உள்ளம். நடுக்குப்போம் சீனிவாசன் சகோ விருப்பத்தில்தான் அந்த சிறப்பான பாடலை கேட்டு ரசித்தோம். நன்றிகள். தேன்மொழி சகோதரி பாடலை ரசித்து சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள். நடுக்குப்போம் சீனிவாசன் சகோ, நானே எனக்கு நண்பன் இல்லையே அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்காரு. அவங்கவுங்களுக்கு நண்பன் ஆக முடியாது சகோ. இன்னொருத்தர் வந்து நல்ல எண்ணங்களை படைத்தவர்களிடம் பழகினால் மட்டும்தான் நண்பராக ஆக முடியும். அதனால் தீய நண்பர்களோடு பழக வேண்டாம். உன்னால் ஒரு சொந்தம் வந்தது. என்னால் ஒரு சொந்தம் வந்ததுன்னா யாருன்னு தெரியல. சொல்லுங்கள் சீனிவாசன் அவர்களே. என் விருப்ப பாடலை அனைவருக்கும் அன்போடு வழங்கிய அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்கீங்க. நன்றிகள். அடுத்து ரகுபதி தங்கப்பொண்ணு ஐயா வந்து இணைஞ்சி ஒரு ஸ்டிக்கர் பதிவு ஆர்ட் கொடுத்துருக்காரு, பூ கொடுத்துருக்காரு. நன்றிகள். தீபா குமார், உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே. பாடல் அருமை, மிகவும் சிறப்பு, அழகான பாடல்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள். நடுக்குப்பம் சீனிவாசன் சகோ, ஷம அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாடல் நல்லா இருந்ததா, இசைத்தரம் நல்லா இருந்ததா? நன்றிகள். உங்களுடைய சந்தோஷம்தான் அறிவிப்பாளரோட சந்தோஷம். நன்றிகள். தேன்மொழி சகோதரி, உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே. அருமையான பாடல், கேட்க இனிமையாக உள்ளது. பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றிகள் சொல்லியிருக்காங்க. தீபா குமார், எனக்கு மிகவும் பிடித்த பாடல், அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சகோதரி. இந்த பாடல் வந்து 1975 பிறந்தவங்கள்லாம் வந்து பொதுவாகவே இடைக்கால பாடல்கள் வந்து அதிகமாக கேட்பாங்க. அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1982-83 இந்த வயது, ஒரு 6-7 இருக்கும்போதே வந்து நமக்கு சில இடைக்கால பாடல்கள் நினைவில் வந்து ஓடிட்டே இருக்கும் எப்பவுமே. அதுதான் இப்போது இணையதள வழியாக வந்து நம்ம பாடலை கேட்டு ரசிக்கிறோம். இந்த பாடலெலாம் யாரும் பிடிக்க முடியாது என்று சொல்லவே முடியாது. அற்புதமான பாடல், பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றியும் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள். நடுக்குப்போம் சீனிவாசன் சகோ ரஜினிகாந்த் வந்து என்னாச்சுன்னு தெரியல, நண்பர் கிடைச்சிட்டாரா கிடைக்கலையான்னு தெரியல, ஏதோ ஒரு ஸ்டிக்கர். நன்றிகள். ரகுபதி தங்கப்பொண்ணு ஐயா சீனிவாசன் அவர்களுக்கு கிராம் போன் வச்சுருக்காரா இல்லை அது என்னதுன்னு தெரியலையே, பிளேயர் சுற்றுது. நன்றிகள். அடுத்து நடுக்குப்போம் சீனிவாசன் சகோ, பாடலை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள். அடுத்த பாடல் கேட்பதற்கு முன்பாக விளம்பரத்தை கேட்டுவிட்டு அவருடைய பாடலை ஒலிபரப்பு செய்கிறேன். இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி வானொலியில். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜே பிரியா வீரமணி.
1: ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேட்டு ரசிக்கலாம். உறவை காத்த கிளி இந்த படத்திலிருந்து அருமையான பாடல், அருமையான இசைத்தரத்தில் எடுத்து வைத்திருக்கிறேன். ஒரு சூப்பரான பாடல். பாடல் உன்னைத்தானே, இந்த பாடல் பாடல் வரியில் வந்து டி ராஜேந்திர அவர்கள் படம் இது. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாடல். பாடலை கேட்டு ரசிக்கலாம். கரூர் ரகுபதி, தங்க பொண்ணு மனோஜ்குமார், காவியாஸ்டி இவர்கள் விருப்பத்தில் தான் அடுத்த பாடல் வருகிறது. அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். இதோ ரகுபதி அவர்கள் விருப்பத்தில் ஒரு அற்புதமான பாடல், கேட்டு ரசிப்போம். இணைந்திருங்கள்.

ஒலித்த பாடல் ரகுபதி அவர்கள் விருப்பத்தில் இல்லை, எனது விருப்பத்தில் ஒலித்து சென்றது. அதனால் இந்த பாடலெலாம் வந்து கேட்க ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் நான் அதனால் தான் கட் பண்ணவில்லை. இது அந்த பாடல் என்று எடுத்துவிட்டேன். ரகுபதி ஐயா அவர்கள் விருப்ப பாடல் பதிவிறக்கம் செய்து, அடுத்து தீபா சகோதரி அவர்கள் விருப்பத்தில் அந்த பாடலை அவருக்கு ஒளிபரப்பு செய்துவிட்டு, அடுத்த பாடலாக உங்கள் விருப்ப பாடலை ஒளிபரப்பு செய்கிறேன். ரகுபதி அவர்களே மன்னிக்கவும், ஏன்னா மாற்றி எடுத்துட்டேன். நீங்கள் பாடல் வரி ஒரே ஒரு வரி மட்டும் கொடுத்துருக்கீங்க, அதனால் அது வரல. நீங்கள் முழுமையாக வந்து ஒரு ரெண்டு லைன் கொடுத்துருந்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக இருந்திருக்கும். நான் அடுத்த பாடல் உங்கள் விருப்ப பாடலாக கொடுக்குறேன். இப்போது சிட்டுக்குருவி படத்திலிருந்து உன்னை நம்பி நெத்தியிலே இந்த பாடலை ஒளிபரப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. விரும்பி கேட்ட அன்பான உறவு, திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி தீபா குமார் இவர்கள் விருப்பத்தில்தான் அடுத்த பாடல் வருகிறது. அந்த பாடலை கேட்டுவிட்டு ரகுபதி அவர்கள் விருப்ப பாடலை ஒளிபரப்பு செய்கிறேன். இதோ தீபா குமார் அவர்கள் விருப்பத்தில் வருகிறது ஒரு அருமையான பாடல்.

ஒலித்த பாடல் மிக சிறப்பான பாடல், 4:32 ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட அன்பு உள்ளம், தீபா குமார் அவர்கள் விருப்பத்தில் தான் ஒரு அற்புதமான பாடல். சிட்டுக்குருவி படத்திலிருந்து உன்னை நம்பி நெத்தியிலே இந்த பாடலை திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் விருப்பத்தில் தான் கேட்டு ரசித்தோம். நன்றிகள் சகோதரி, அருமையான பாடல். நிகழ்ச்சியில் ரகுபதி தங்கப்புண்ணையா இந்த பாடல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த பாடல் வந்து நீங்கள் உறவை காத்த கிளி படத்திலிருந்து நீங்கள் கேட்ட பாடல் வந்து உன்னைத்தானே நினைத்தேன். அது முதல் வரியா இல்லை நடு சென்டரில் வர வரியான்னு தெரியல, அந்த பாடல் வந்து எடுக்க முடியல, வரல, வரமாட்டேங்குது. உன்னைத்தானே நினைத்தேன் அப்படின்னு முதல் வரியாது, நடு சென்டரில் வருதா என்னன்னு தெரியல. எனக்கு பாடல் வரி முதல் வரி இந்த வரியா என்னன்னு தெரியல, பதிவிறக்கமாகவில்லை சகோ. ஆனால் முயற்சி செய்கிறேன். தேன்மொழி முருகன் அவர்கள் பதிவு, சிறப்பான பாடல், அருமை, மிக இனிமை இந்த பாடல். உன்னை நம்பி நெத்தியிலே பொட்டு வச்சேன், அருமையான பாடல், சுசீலா அம்மா குரலில் பாடல், இனிமை. பாடலை தேர்வு செய்த தீபாவுக்கு நன்றி, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சபரி இயக்குனர் கீதநேசன் அவர்கள், ஓஹோ ஆஹா அம்மிங் சூப்பர், பாடலும் சூப்பர்னு சொல்லியிருக்காரு. நன்றிகள் சார். கேட்க கேட்க ஆனந்தம்னு சொல்லியிருக்காரு. நன்றிகள் தேன்மொழி சகோதரி. மகிழ்வும் அன்பும் நன்றியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிகள். இயக்குனர் ஸ்டார் கொடுத்துருக்காரு. தீபாகுமார் பாடல் இனியது, நன்றி, ஆஹா அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெகதீசன் அவர்கள், சூப்பரான பாடல்னு சொல்லியிருக்காங்க. தேன்மொழி சகோதரி, மனதை தொட்ட பாடல், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமை, அசத்துறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேன்மொழி சகோதரி. நன்றி. தீபாவிற்காக விரும்பிய பாடலை தந்ததற்கு நன்றி அப்படின்னு பதிவு கொடுத்துருக்காங்க தேன்மொழி சகோதரி, மிக்க நன்றிகள். ஏன்னா ஒரு ரகுபதி அவர்கள் பாடல் தான் வந்து பதிவிறக்கம் ஆகவில்லை, இருந்தாலும் இப்போது அடுத்த பாடலை ஒளிபரப்பு செய்துவிட்டு உங்கள் விருப்ப பாடலை தருகிறேன். நான் எப்பவுமே கரெக்டாக கொடுத்துருவேன், மிஸ்டேக்கு வராமல். அது எதனால் தவறாச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா உறவை காத்த கிளி நான் எடுக்க முடியாத பாடல்கள் கூட கூகுளில் போயிட்டு செக் பண்ணி எடுத்துருவேன். ஆனால் இது வரி வந்து கரெக்டாக இருக்கான்றது தெரியல. எனக்கு ஸ்டார்டிங் வரி வந்து இந்த வரியாக இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லை நடு சென்டரில் தான் இந்த வரி வருது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். முன்னாடி இருக்கிற வரி கண்டிப்பாக எனக்கு தெரிய வேண்டும். இருந்தாலும் பரவாயில்லை, நான் அடுத்த பாடல் கண்டிப்பாக கொடுக்குறேன். அடுத்த பாடல் ஒளிபரப்பு செய்துவிட்டு அடுத்த பாடல்

அடுத்த பாடல் முடிச்சூர் பாலு அவர்கள் விருப்பத்தில் தான், ஏன்னா அவர் வந்து தனிப்பதிவில் அமைச்சிருக்காரு, அது எடிட்டிங் பண்ண முடியல பழகுது. உன்னை அப்படின்ற வரிகளில் வந்து வராதனால எனக்கு தனிப்பதிவில் அமைச்சிருக்காரு பாலு சகோதரர். ஆள பிறந்தவன் படத்திலிருந்து உன்னையும் என்னையும் கட்டி இழுக்குது அன்பு கயிறே இந்த பாடலை முடிச்சூர் பாலு அவர்கள் விருப்பத்தில் தான் அடுத்த பாடல். இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

ஒலித்த பாடல் மாற்றி பிளே ஆகிவிட்டது. செல்வி சகோதரி விருப்பத்தில் தான் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். ஏன்னா ப்ளே பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் கவனித்தேன் நான், மாற்றி பாடல் பதிவிறக்கமாகிவிட்டது. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அனைவருக்கும், மாலை வணக்கம். நிகழ்ச்சியில் எனக்கும் ஒரு பாடல் வேணும்னு கேட்டிருந்தீங்க, உங்கள் பாடல் ஒலிபரப்பாயிடுச்சு சகோதரி. நீங்கள் கேட்டீங்களா என்னன்னு தெரியல, மாடல் பாடல் வந்து மாற்றி ப்ளே ஆகிடுச்சு. உன்னை காணும் நேரம் நெஞ்சில் ராகம் பல நூறு, இந்த பாடல் வேணும்னு கேட்டீங்க, ஒளிபரப்பு செய்து விட்டேன். நீங்கள் கேட்டீங்களா என்னன்னு தெரியல, கேட்கவில்லை என்றால் திரும்பவும் உங்களுக்காக ஒளிபரப்பு செய்கிறேன். தேன்மொழி சகோதரி, உன்னை காணும் நேரம் நெஞ்சம் இனிமையான பாடல், பாடலை தேர்வு செய்த செல்வி அக்காவுக்கு நன்றியை சொல்லியிருக்காங்க. சபரி கீதநேசன் அவர்கள், உன்னை காணும் நேரம் பாடல் அருமை அருமைன்னு சொல்லியிருக்கீங்க. பாடல் வந்து மாற்றி பதிவிட்டு விட்டேன், அதனால் ரகுபதி ஐயா இணைஞ்சிருக்கீங்களா, நீங்கள் ஒரு பதிவு கொடுங்க, உங்கள் பாடல் ஒலிபரப்பாகும்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலியில். உங்கள் விருப்பமாக வாட்ஸ்அப் உங்கள் விருப்பமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொகுத்து வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜே பிரியா வீரமணி. ஒலித்த பாடல் கரூர் ரகுபதி அவர்கள் விருப்பத்தில்தான். உறவை காத்த கிளி என்ற படத்திலிருந்து உன்னைத்தானே அழைத்தேன் இந்த பாடல் வரியில் வந்து கொடுத்துருக்கணும் அவர். ஆனால் உன்னைத்தானே நினைத்தேன் அப்படின்ற வரியை வந்து கீழே நான் கேட்ட பிறகு கொடுத்தாரு. ஒரு லைன் போட்ட பிறகு அந்த பாடலை எடுக்க முடியுமான்றதான் என்னுடைய கேள்வி. நேயர்கள் வந்து கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வரி தாங்க, ஒரு ரெண்டு லைன் வந்து பதிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ரெண்டு வரியை கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து அந்த பாடலை எடுக்க முடியும். நான் பல முறை அது வந்தது எனக்கு கரெக்டாக வருது, ஆனால் அழைத்தேன் அப்படின்னு வருது, இது நினைத்தேன் வருது, இது என்ன பாடல், எங்கே இருக்குது என்னன்னு தெரியல, மாற்றி கொடுத்தா தவறாயிடுமே அப்படி சொல்லிட்டு தான் நான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணுறேன், கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சபரி வானொலி இயக்குனர் கீத நேசன் அவர்கள் வந்து இந்த பாட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமுச்சு விட்டார். இருந்தாலும் அவருடைய அவரே வந்து எடுத்து அனுப்பிச்சதுனால நான் வந்து அனுப்பிச்சு விட்டேன். ஆல்ரெடி நான் ஏற்கனவே இதே பாடலை நல்ல குவாலிட்டியாக வந்து இன்னும் குவாலிட்டியாக வந்து எடுத்தேன். ஆனால் இந்த பாடல் இல்லை, மாற்றி கொடுத்தா தவறாயிடுன்றதுனால தான் நான் ஒளிபரப்பு செய்யலை. இல்லைனா அந்த பாடல் அப்போவே ஒளிபரப்பு ஆகியிருக்கோம். பாடலினுடைய வரியை மாற்றி கொடுத்ததுனால தான் இப்போ பிரச்சனையே. நன்றிகள். ஆனால் அவர் யோசிக்காமல் கொடுத்துருக்கலாம், ஆனால் எனக்கு கரெக்டாக அந்த வரி வரலன்றதுனால தான் நான் பதிவிறக்கம் செய்யவில்லை. நன்றிகள். ரகுபதி தங்க பொண்ணு மனோஜ்குமார் காவியா இவர்கள் விருப்பத்தில் தான் அந்த உறவை காத்த கிளி படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசித்தோம். நன்றிகள். ரகுபதி ஐயா வந்து ஒரு பதிவு கொடுத்துருக்காரு, இந்த பாடல் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நடுக்குப்பம் சீனிவாசன் பாடல் மாறி வருகிறதுன்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். ரகுபதி தங்க பொண்ணு ஐயா வந்து பாடல் வரி எந்த வரி என்று முழுமையாக பதிவிடவும்னு கேட்டிருந்தேன். உன்னைத்தானே நினைத்தேன் இதுதான் பாடிக்கொண்டிருப்பது பாடல். எந்த பாடல்களில் நீலாம்பரி இந்த பாடல் ஒலிக்கிறதுன்னு பதிவு கொடுத்துருக்காரு. ஆனால் உன்னைத்தானே நினைத்தேன், அழைத்தேன்னு வந்திருக்கணும் அங்கே. அதை மாற்றி பதிவிட்டுறதுனால காலதாமதமாகிவிட்டது. மன்னிக்கவும் ரகுபதி ஐயா அவர்களே, இனிமேல் சரியான வரியை பதிவிடவும். தேன்மொழி சகோதரி சிறப்பான பாடல், அருமை இனிமை இந்த பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உன்னை நம்பி நெத்தியிலே அது ஏற்கனவே படிச்சுட்டேன். வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் பதிவு, ஓஹோ ஆஹான்னு பதிவு கொடுத்துருக்காங்க. அம்மிங் சூப்பர், பாடல் சூப்பர்னு இப்போ சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள். கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர்னு சொல்லியிருக்காரு, நன்றிகள். தேன்மொழி சகோதரி மகிழ்வும் அன்பும் நன்றியும் சொல்லியிருக்கீங்க. இயக்குனர் அவர்கள் ஸ்டார் கொடுத்துருக்காரு. தீபா குமார் பாடல் இனிது நன்றி ஆகா அருமைன்னு சொல்லியிருக்காங்க. ஜெகதீசன் அவர்கள் சூப்பர் பாடல்னு சொல்லியிருக்கீங்க. தேன்மொழி சகோதரி மனதை தொட்ட பாடல், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். இதெல்லாம் நான் ஏற்கனவே படிச்சுட்டு மல்லது, இதெல்லாம் படித்ததெல்லாம் படித்தா எப்படி? அதுக்கடுத்து செல்வி செல்வம் அவர்கள் வந்து ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, நன்றிகள். இயக்குனர் அவர்கள் ஏஐ லா லா லான்னு அந்த பாடலோட வரியில் வர இது ரசித்து செமையாக நாட்டாமையன்னா நாட்டாமை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாடல் நல்ல பாடல்னு, நல்ல பாடல் தான் சார் இல்லைன்னு சொல்ல, ஆனால் வரி வந்து சொதப்பிடிச்சே, அழைத்தேன்ன்றது நினைத்தேன் வந்து விட்டதே, அதுதான பிரச்சனை. அதனால தான் காலதாமதமாச்சு. அவர் பாடல் கேட்கவில்லையா என்னன்னு தெரியல, அவர் பதிவே கொடுக்கல. அது என்னுடைய தவறு இல்லை, பாடல் வரி வந்து தவறாயிடுச்சு. அதனால் நீங்கள் நினைத்தேன் அழைத்தேன்னு போட்டிருந்தீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. உன்னைன்னு போட்டீங்க அது ஓகேவே, உன்னைத்தான் அப்படின்னு போட்டீங்க, ஆனால் அழைத்தேன் போட்டிருந்தா பிரச்சனை இல்லை. நன்றிகள். கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் வந்து ஒரு பாட்டு கேட்டிருக்காரு. ஐயா தயவு செய்து சொல்கிறேன், இனிமேல் இன்றைக்கி நான் உங்கள் பாடலை ஒளிபரப்பு செய்கிறேன். இனிமேல் வந்து நான் போஸ்ட்டு போட்டேன்னா கரெக்டாக நிகழ்ச்சி ஆரம்பித்த பிறகு யார் பாடல் பதிவிட்டாலும் கண்டிப்பாக ஒளிபரப்பாகாது. இன்று நான் உங்களுக்கு பாடலை கொடுக்குறேன், இனிமேல் வந்து நான் கொடுக்கும் டைமை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் பாடல் பதிவிடுங்க, நிச்சயமாக உங்கள் விருப்ப பாடல் ஒளிபரப்பாகும். இப்போது உங்கள் விருப்ப பாடலை பதிவிறக்கம் செய்து நான் ஒளிபரப்பு செய்கிறேன், இனிமேல் போஸ்ட் நான் கரெக்டான டைம் போட்டுருவேன். நைட்டு கூட ப்ரோக்ராம் இருக்கிறது. இரவின் மடியில் அந்த மாதிரி ஒரு தலைப்பு வச்சுருக்கேன் நான் என்னுடைய நிகழ்ச்சிக்கு. அந்த நிகழ்ச்சிக்கு போஸ்ட்டு வரும், நீங்கள் வந்து அது பாடல் வந்து அந்த டைம் சரியான டைமில்
பதிவிடுங்க. இரவின் மடியில் ஈரவிழிகள்னு ஒரு தலைப்பு வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் பார்த்து கரெக்டாக பாடல் பதிவிடுங்க, உங்கள் பாடல் ஒளிபரப்பாகும். தேன்மொழி சகோதரி, உன்னைத்தானே அழைத்தேன், அருமையான துள்ளல் பாடல்னு சொல்லியிருக்காங்க, மிக்க நன்றிகள். கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் அழகான பாடல்னு சொல்லியிருக்காரு, நன்றி. தேன்மொழி சகோதரி, இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி. ஒரு காட்சி படம் கொடுத்துருக்காங்க, அருமையான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் முடிச்சூர் பாலு அவர்கள் விரும்பி கேட்ட பாடல், அதான் மாற்றி ஒளிபரப்பாயிடுச்சு. இப்போ அவருடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். இதோ அந்த பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 4:54. உன்னையும் என்னையும் கட்டி இருக்குதே இந்த அன்பு கயிறு, இந்த பாடல் வந்து கேட்டு ரசிக்கலாம்.

ஒழித்த பாடல் முடிச்சூர் பாலு அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். ஆள பிறந்தவன் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல், இளையராஜா இசையில் எனக்கும் மிகவும் பிடித்த பாடல். அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். பாடல் ஒலித்த நேரம் 4:59:53. நிகழ்ச்சியில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். தேன்மொழி சகோதரி, உன்னையும் என்னையும் கட்டி இழுக்குதடி ஒரு அன்பு கயிறு, சிறப்பான பாடல், கேட்க அருமையாக உள்ளது. பாடலை தேர்வு செய்த பாலு சகோதரருக்கு நன்றிகள் சொல்லியிருக்காங்க. சகோதரி நன்றிகள். இயக்குனர் கீதநேசன் அவர்கள் பதிவு, அது தாலி கயிறு. தாலி கயிறு வந்து நம்ம விருப்பப்பட்டு தான் சார் தாலி கயிறு கைத்தில் போட முடியும். விருப்பம் இல்லாமல் கயிறை கைத்தில் போட்டால் அப்புறம் வம்பு கயிறாகிடாது. அதனால் வந்து எந்த கயிறுன்னு கரெக்டாக சொல்லுங்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் பதிவு, ஐயா 5 பவுன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 5 பவுன் நகை இப்போல்லாம் எடுக்க முடியுமான்றது தெரியல. இன்றைக்கெல்லாம் வந்து நகை ரேட்டு விற்கிறத பார்த்தா பெண்கள் கைத்திலோ கைத்திலாம் எந்த நகையுமே இல்லை, எல்லாம் கவரிங் நகையே தான் இருக்குது. அதனால் வந்து ஆபத்து அது. யார் ஒருத்தர் வந்து நகையை வீட்டில் வச்சுருக்காங்க, பாதுகாப்பு வேண்டும், அது பயந்து பயந்து வாழ வேண்டிய சூழ்நிலை. இன்று காலகட்டம் அப்படி ஆகிவிட்டது. நகை அணிவதென்றாலே ஒரு கடினமான இப்போது இருக்கிற காலகட்டத்துக்கு கஷ்டம். நான் இந்த நகைன்னு சொன்ன பிறகு எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்தது, இந்த 5 பவுன் சொல்லியிருக்காரு. இந்த சென்னையில் நான் தாம்பரத்தில் அங்கே இருக்கும்போது ஒரு அம்மா பஸ்ஸில் வந்து ஏறுறாங்க. இன்னொருத்தர் வந்து, அதாவது அவங்க அம்மாவா இல்லை அவங்க பாட்டியான்றது எனக்கு தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு இருக்கும், 58-60 வயசு இருக்கும். இன்னொருத்தர் வந்து மருமகளா இல்லை பொண்ணா என்னன்றதும் தெரியாது. அவங்களுக்கு வந்து ஒரு 45 வயசு இருக்கும். ஆனால் அந்த பஸ்ஸில் ஏறும்போது அந்த கயிறு வந்து அந்த செயின் வந்து கை தாண்டியே கையை வச்சுட்டு மேலே ஏறிட்டாங்க. வண்டி பஸ்ஸுக்குள்ளே வந்துட்டாங்க. பஸ்ஸுக்குள்ளே வந்த பிறகு அந்த செயினை கட்டி அந்த அம்மா கிட்ட கொடு, அதாவது அந்த மருமகளா இல்லை பொண்ணான்னு தெரியாது, அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. நான் கண்ணால் பார்த்துட்டு இதை நான் கேட்குறேன். அப்போ இல்லைங்க, உயிருக்கே ஆபத்து, அதனால் வந்து எதுக்கு தேவையில்லாமல் யாருனா எடுத்துட்டாங்கன்னா கூட போச்சு இல்லையா, 5 லட்சரூபா போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் அவ்வளோ பயத்தோடு நகைக்காக பயந்து வாழ்கிற உலகம் ஆயிடுச்சு. அது பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். என்ன செய்வது? கண்டிப்பாக செல்வி செல்வம் அவர்கள் பதிவு, தேன்மொழி சகோதரிக்கு அழகான பாடல் சொல்லியிருக்காங்க. சபரி கீதன் ஐயா அவர்கள், அதனால தான் பேங்கில் வச்சிருக்கேன், பத்திரமாக இருக்கட்டும். ஆஹா, எத்தனை சவரம் வச்சுருக்கிறீங்க என்னன்னு தெரியல, பத்திரமாக வைத்திருங்கள். ஏன்னா உங்கள் மகளுக்கு கண்டிப்பாக வருபவர்கள் ஏற்கனவே சம்பாதித்து கொடுத்தவர்கள் போல் கேட்பார்கள் இல்லையா, எனக்கு புல்லட் வேணும், எனக்கு இந்த வண்டி வேணும், 2 லட்சரூபாயில் வேணும், 2 லட்சரூபாயில் வண்டி வேணும், 10 சவரம் போடு, எனக்கு பிரேஸ்லைட் போடு, கைத்துக்கு செயின் போடுன்னு சொல்லுவானு மாப்பிள்ளை. ஏற்கனவே சம்பாதித்து கொடுத்தவர்கள் மாரி அந்த மாதிரி கேட்பாங்க. இது வந்து என்றைக்கு மாறுதோ அன்றைக்கி தான் வந்து பெண்களோட நிலைமை வந்து கண்டிப்பாக நல்ல வாழ்க்கையை அமையும் என்பது என்னுடைய கருத்து. யார் போனாலும் உறவு முறைகள் பெண் பார்க்க போகிறாங்கன்னா இன்றைக்கி பெண்கள் கிடைப்பது ரொம்ப கடினம்தான். ஏன்னா ஆண்கள் அதிகமாகிட்டாங்க. அந்த வீட்டுக்கு நம்ம போகும்போது அவங்க பெண் பார்க்க வராங்கனாவே என்னப்பா செய்கிறாங்க அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. அது தவறான விஷயம். பெண்களை வந்து அப்பா அம்மா வந்து அந்த பெண்ணை வந்து ஒழுக்கமாக வளர்த்துருக்குறாங்களா, நல்லா படிக்க வச்சுருக்காங்க, நல்ல வேலையில் இருக்குது, நமக்கு இந்த ஒழுக்கம்தான் நமக்கு முக்கியம் அப்படின்றது யாருமே நினைக்கிறது கிடையாது. எனக்கு இத்தனை சவரம் போடுவாங்களா, எவ்வளோ போடுறாங்க கேளு அப்படின்ற வார்த்தை கேட்குறாங்க. மனசாட்சி இல்லாமல் அது என்னால் ஏற்றுக்கவே முடியாது. நான் வந்து கல்யாணம் பண்ணும்போது நான் எதையுமே அதிகாரப்பூர்வமாக நான் கேட்கல. எனக்கு கைத்தில் போட்ட நகை கூட அந்த வீட்டுக்குள்ளே அந்த ரூமுக்குள்ளே போன உடனே கைட்டு எங்கள் மனைவி கிட்டே கொடுத்துட்டேன், வேண்டாம் அப்படின்னு. அதாவது அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க, எந்த சூழ்நிலையில் இருப்பாங்க, கடன் வாங்கியிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், அதெல்லாம் வந்து உணர்ந்து வேண்டாம் என்று தவிர்ப்பது என்னுடைய கருத்து. மனைவி நல்ல குணமாக இருக்கிறாங்களா, நம்மளை அன்பாக பார்த்துக்கிறாங்களா, மாமியார் வீட்டில் எல்லோரும் நல்லவங்களாக இருக்கிறாங்களா, அன்பானவங்களாக இருக்கிறாங்களா, அது போதுமே நமக்கு. இந்த நகை சொத்து அதை தராங்க, பணம் தராங்க, வண்டி தராங்க, இதெல்லாம் கேள்வியே கிடையாது, இதெல்லாம் வாழ்க்கையே கிடையாது, இதெல்லாம் ஆசை வாழ்க்கை. என்ன அன்பான வாழ்க்கை வேண்டும், ஆசை வாழ்க்கை வாழ்ந்தால் வாழ்க்கை ஆகாது. அது என்னுடைய கருத்து. பேசலாம், நிறைய பேசணும்னா நிறைய பேசலாம் வானொலியில்.
ஏன்னா நிறைய ஏற்றுக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஏற்றுக்காதவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. நான் சொல்கிற கருத்துக்கள் வந்து ஒரு சிலர் இதெல்லாம் என்னப்பா பேசிட்டு இதெல்லாம் தேவையில்லாத எங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கூட நினைக்கலாம். ஆனால் வீரமணிக்கு தெரியும் என்ன நடக்கும் என்ன எப்படி ஏதுன்றதெல்லாம் எனக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால் வந்து ஒரு சில கருத்துக்களை வந்து முன்வைக்கிறேன், சிலர் ஏற்றுக்கொள்வார்கள். நன்றிகள். இயக்குனர் வந்து பத்திரமா நீங்கள் பேங்க்லேயே வச்சுருங்க, வேண்டாம், வீட்டுக்குள்ளே இருந்தால் பயந்து பயந்து இருக்கணும், எங்கேயும் போக முடியாது. ஒரு ரெண்டு நாள் வெளியே போனீங்கன்னா கூட வீட்டில் என்னாச்சுன்னு தெரியல, யாராச்சும் பூட்டை உடச்சிட்டாங்களா, உள்ளே போயிட்டாங்களா, எடுத்துகிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு பயந்து வாழணும். பயம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கணும்னா நீங்கள் பேங்க்கில் பத்திரமா வச்சுருங்க, அதுதான் வந்து சிறப்பு. பணம் இருந்தால் கூட வீட்டில் வந்து 5000 10000 மேலே வைக்கக்கூடாது, எல்லாமே பேங்க் கண்ட்ரோலில் தான் இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம நிம்மதியாக வாழ முடியும். என்னுடைய கருத்து. மிக்க நன்றிகள் ஐயா, அருமையான பதிவு. ஒரு பதிவு கொடுத்தீங்கன்னா அதுக்கு நான் டைம் 5 நிமிடம் எடுக்க வேண்டிய நிலைமை வரும். அதனால் உங்கள் விருப்ப பாடல் தான் அடுத்த பாடல். அந்த பாடல் என்ன பாடல் என்றால், அந்த பாடலை சொல்கிறேன். ஒரு பாடல் கேட்குறாருன்னா இயக்குனர் வந்து அதுக்கு ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அது என்ன பாடலாக இருக்கும் என்று அதாவது உழவன் மகன் படத்திலிருந்து கேட்டிருக்காரு. அவர் தினம் தினம் யாரை தேடுறாருன்னு தெரியல, ஆனால் நம்ம தான் வந்து அவரை தேடுறோம். 4 முறை 5 முறை கால் பண்ணால் கூட அந்த அதாவது மனிதனுக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றாலும் தொலைபேசி தொடர்புக்கு கண்டிப்பாக மரியாதை தர வேண்டும். அது எதற்காக வருகிறது ஃபோன் அப்படின்றது கொஞ்சம் யோசிக்கணும். ஃபோன் வந்தால் தயவுசெய்து யாராக இருந்தாலும் ஒரு ஃபோன் வருதுன்னா, ஃபோன் கால் வருதுன்னா உங்களுடைய எண்ணங்கள் எதிர்மறையாக நினைக்காமல் ஏதோ ஒரு காரணத்துக்காக முக்கியமாக கூட இருக்கும், அதை அவாய்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அது டேஞ்சர். அது என்னை பொறுத்தளவில் வந்து எப்போவுமே, இப்போ நான் இயக்குனருக்கு சொல்ல பொதுவான கருத்தை சொல்கிறேன் லைவாக, ஃபோன் வந்தால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணாதீங்க. பண்ண முடியலையா, அதை வந்து அட்டன் பண்ண முடியலையா, கட் பண்ணி விட்டுட்டு கூட ஒரு 5 நிமிடம் ஒரு 10 நிமிடம் கழிச்சு கூட நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணி என்ன எதுன்னு கேட்கணும். அதுதான் வந்து ஒரு சிறப்பு. அவசர ஃபோன் வந்து வரும் சில டைமில், அதை நம்மளால் அப்போ தான் உணர முடியும், ஆகா எடுக்காமல் போயிட்டுமே அப்படின்ற சூழ்நிலை கண்டிப்பாக மனசில் வரும். சில விபரீதமான விஷயங்கள்லாம் வந்து நடக்கும் வாழ்க்கையில், அதெல்லாம் வந்து ஃபோனுன்றது அட்டன் பண்ணணும், கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். பண்ண முடியலையா, லேட்டாக கூட நீங்களாக கால் பண்ணி பேசணும், அதுதான் வந்து சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி நான் தான் வந்து இயக்குனரை தேடினேன். ஆனால் தினம் தினம் இவர் யாரை தேடுறாருன்னு எனக்கு தெரியல. திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெம்பாக்கத்துலேருந்து சித்தாத்தூர்லேருந்து தேடுறாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து செய்யாறில் தேடுறாரா, காஞ்சிபுரமா, இல்லை ஆரணியா, வேலூரா, எங்கன்னு தெரியல. இந்த பாட்டை கேளுங்களேன், அப்போது கரெக்டாக எங்கே தேடுறாருன்னு எல்லாருக்குமே தெரியும். தினம் தினம் தேடுறது கலைஞனை தேடுறாரா, இல்லை வேறு எதனா தேடுறாரா, அது என்னன்றது எனக்கு தெரியல. பாடலில் கேளுங்கள், உங்களுக்கு புரியும், நீங்களும் தேடுங்கள்.

உன்னை தினம் தேடும் கலைஞனை தேடிச் சென்ற பாடல். நேரம் 5:13. ஒரு அருமையான பாடல். இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் தான் அற்புதமான பாடல் ஒலித்து சென்றது. நிகழ்ச்சிக்கு உழவன் மகன் படம் உன்னை தினம் தேடும் தலைவன் என்ற பாடல் விருப்பம் திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டம் சித்தாத்தூர் கீதநேசன் அப்படின்னு பதிவு கொடுத்துருக்காரு இயக்குனர். அந்த பாடல் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு உங்கள் விருப்ப பாடலை ஒளிபரப்பு செய்துவிட்டேன் ஐயா. ஒரு அருமையான பாடல். இதெல்லாம் ஒரு கிராமப்புறங்களில் இந்த பாடலை கேட்டு கொண்டு அப்படியே ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சூப்பரான பாடல். ஆனால் நீங்கள் தான் வந்து எங்கே தேடினீங்கன்னு தெரியல, எதை தேடி இருக்கிறீங்கன்னு தெரியல, பதிவில் பார்த்தா தெரியும். பதிவிட்டு இருக்கும் அன்பான உறவுகள் பதிவு

இயக்குனர் அவர்கள் பதிவு மாசா மாசம் கொடுத்துடுவாங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி. தேன்மொழி சகோதரி, பேங்க்கில் அளவுக்கு மீறி வச்சா ஜிஎஸ்டி வரி கட்டுறது யாரு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது ஜிஎஸ்டி வரி மட்டுமல்ல, நீங்கள் பேங்க்கில் லாக்கரில் வைக்கிறீங்களா நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்றது தெரியாது. ஆனால் அந்த நகை வந்து ஒரு பொதுவாக சொல்கிறேன் நான், இந்த கருத்து உங்களுக்கு பிடிக்குதான்னு மட்டும் என்ன கேளுங்க. இப்போ ஒரு புது நகை எடுக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 சவரன் இன்றைக்கி 18 லட்சம் கொடுத்து எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். இன்றைக்கி ஒரு ஒரு இதுக்கு சொல்கிறேன், ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறேன் நான். அந்த நகை வந்து அவசரத்துக்கு நீங்கள் 1 மாதம் தான் வீட்டில் வச்சுருப்பீங்க, இல்லை ஒரு 2 டைம் வந்து அதை கைத்தில் அணிஞ்சிருப்பீங்க. அந்த நகை அவசரத்துக்கு தேவைப்படுது, நம்ம இதை எடுத்துகிட்டு போய் ஒரு 10 லட்சரூபாய்க்கு வைக்கணும் பேங்க்கில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க, வச்சிடுறீங்க. ஆனால் அந்த நகையை வந்து உடனடியாக மீட்டு எடுக்க முடியல அப்படின்னா, இப்போ வந்து ஏன்னா நகை ரேட்டு அதிகமாகிறதுனால ரிசர்வ் பேங்க் வந்து அதை உடனடியாக வந்து 1 வருஷத்துலேயே வந்து கண்டிப்பாக அதை மீட்டுடணும், அதை ரினியூல் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 4 வருஷம் 5 வருஷம் ஆனாலும் அதற்கு வட்டி மட்டும் கட்டி ரினியூல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த புது நகையை 5 வருடம் 3 வருடம் 2 வருடம் அது லாக்கர்லேயே உள்ளே இருந்தால் அது என்ன ஆகும் தெரியுமா? முதல்ல அந்த நகை வந்து கெடாது, ஆனால் அதனுடைய கலர், அதனுடைய ஜொலிப்பு தன்மை இதெல்லாம் வந்து கண்டிப்பாக மாறிடும், அதனுடைய பவர் வந்து குறைஞ்சிடும். நகை நகை தான், என்ன இருந்தாலும் அந்த வெயிட்டு தான் கணக்கு. ஆனால் இருந்தாலும் அதை நம்ம புதுசாக இருக்கும்போது எப்படி இருந்தது, இப்போ இதை போட முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க இல்லையா பெண்கள். அதனால் கொஞ்சம் காலம்தான், 1-6 மாதம் அந்த மாதிரி வைங்க, அவசரத்துக்கு மீட்டு அதை உங்களுடைய பயன்பாட்டுக்கு வைத்து கொள்ளுங்கள். அதுதான் என்னுடைய கருத்து. அடுத்து கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் பதிவு, வங்கிக்கு வட்டி கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருக்காரு. வட்டி வேணும் என்று கேளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றிகள். தேன்மொழி சகோதரி, உன்னை தினம் தேடும் தலைவன் என்ன ஒரு அருமையான பாடல், நம் இயக்குனர் அவர்கள் தேர்வு செய்த பாடல் சிறப்பான பாடல், நன்றி நன்றின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள். இயக்குனர் கீதநேசன் அவர்கள் பதிவு, தலைவன் யாரை தேடுவான், என் தலைவியே தான், அதை உங்கள் மனைவியிடம் கேட்டாதான் தெரியும். அது எங்களுக்கு தெரியாதில்ல, நீங்கள் சொல்லிட்டா இங்கே சாத்தியப்படுமா? அதை அவரிடமே கேட்டாதான், இந்த தலைவன் வந்து உங்களை தினம் தினம் தேடுகிறாரா அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து சரியான பதில் சொல்லுவாங்க சார். நன்றிகள். தேடாமல் இருந்தால் நல்லது, வீட்டிற்கும் நாட்டிற்கும் அதாவது சமுதாயத்திற்கும் நல்லது. நன்றிகள். ஆனால் உங்களுடைய பேச்சாற்றல், உங்களுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள், பேசும்போது ஒரு சிறிய தவறு கூட நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்பது உங்களுக்கு நான் வந்து உத்தரவாதம் தருகிறேன், யார் கேட்டாலும் வந்து நான் சொல்லுவேன். நன்றிகள். தேன்மொழி சகோதரி, டிஎம்எஸின் அருமையான குரலில் பாடல் மெழுகேறியது இனிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேன்மொழி சகோதரி, எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமை மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கீங்க, வேறு லெவல்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள். சபரி இயக்குனர் கீதநேசன் அவர்கள், நாங்கள் விரும்பிய பாடல் தந்தமைக்கு நன்றி, மற்றும் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றியான்னு சொல்லியிருக்காரு. நன்றிகள். கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள், அன்றொரு நாள் பிறந்த நிலவு முழு மதியாய் வளர்ந்த அழகு இன்று பொன்னானது எதிரில் நின்றாடுதே, அந்த பாடல் வரியோட கொடுத்துருக்காரு, ஞாபகப்படுத்தியிருக்காரு. நன்றிகள். தேன்மொழி சகோதரி, ஐயா நாங்கள் நகை வச்சிருக்கவங்களா தான் சொன்னோம். ஓ, நகை வச்சிருக்கிறவங்கள தான் சொன்னீங்களா? பொதுவாகவே வந்து நான் சொன்ன கருத்து, நகை யார் வைத்திருந்தாலும் அந்த நகையை அடகு வைத்தால் நீ சீக்கிரமாக மீட்டு விட வேண்டும் என்றது தான் என்னுடைய கேள்வி. அதை நீண்ட காலம் லாக்கரில் இருந்தால் அதனுடைய ஜொலிப்புத்தன்மை மாறிவிடும் அப்படின்ற கருத்து தான் நான் முன் வைத்திருக்கிறேன். அது ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது அவரவர் விருப்பமே. நிகழ்ச்சியில் நிறைவு செய்யும் பாடல் ஒரு அருமையான பாடல். ஐயா வணக்கம். உங்களுக்கும் வணக்கம் ஐயா. பாடல் உன்னை நினைச்சி உன்னை நினைச்சி, படம் அவதார புருஷன், இந்த படத்திலிருந்து விரும்பி கேட்டிருக்கும் அன்பு உள்ளம். கோவை கணபதி ரா
சந்திரமோகன் மற்றும் ராஜேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில்தான் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு செய்யும் பாடலாக வலம் வருகிறது. அந்த பாடலை கேட்டு ரசித்து விட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்து மீண்டும் இன்று இரவு 10 மணிக்கு இரவின் மடியில் ஈர விழிகள் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அந்த பாடலை கேட்டு ரசிப்போம். இதோ வருகிறது.

ஒலித்த பாடல், அருமையான பாடல். பாடல் ஒலித்த நேரம் 5:24:30. ஒலித்த பாடல் சந்திரமோகன் அவர்கள் விருப்பத்தில்தான் அந்த பாடல் ஒலித்து சென்றது. அவதார புருஷன் இந்த படத்திலிருந்து உன்னை நினைச்சு இந்த பாடல் வரியில் வந்து கேட்டிருந்தார். விரும்பி கேட்ட அன்பு உள்ளம், கோவை கணபதி, சந்திரமோகன் மற்றும் ராஜேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில்தான் ஒலித்து சென்றது. ஒரு அருமையான பாடல். நன்றிகள் ஐயா. அடுத்த பதிவு இயக்குனர் வந்து ஒரு பதிவு கொடுத்துருக்காரு, அதுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. ஒரு நிமிஷம், அதுக்கு கொஞ்சம் இங்கே டிஸ்டர்ப் ஆகிடுச்சி, அதனால் வந்து பிஜிஎம் போட்டு நான் அதுக்கு பதில் சொல்கிறேன்.

நிகழ்ச்சியில் பதிவு எங்கே விட்டேன். கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள், நாங்கள் விரும்பிய பாடல் தந்தமைக்கு நன்றி, மற்றும் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள் ஐயா, அருமையான பாடல். சபரி கீதன் ஐயா அவர்கள் வந்து பதிவு, இப்போ இவர் யாரை நினச்சி இந்த பாடல் கேட்டார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. அது கேட்ட சந்திரமோகன் ஐயா வந்து பதில் சரியாக சொல்லுவாரா என்னன்றது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச கருத்தை நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன சந்தேகம், உங்களுக்கு என்ன சந்தேகம்னு எனக்கே தெரியல. அந்த சந்தேகத்தை கீழே தெளிவாக பதிவிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பதில் தருகிறேன். பொதுவாக வந்து அந்த பாடல் வரியெல்லாம் கவனிக்கும்போது எதிர்மறையான வார்த்தைகள் நினைக்க சொல்லும். அதனால தான் இப்போது இவர் யாரை நினச்சி இந்த பாடல் கேட்டார்னு அந்த ஒரு கேள்வி. யாரை வேணாலும் நினைக்கலாம் சார், நினைப்பது தவறு இல்லை, தவறாக நினைப்பது தான் தவறு. அதுதான் என்னுடைய கருத்து. ஆசைகள் வந்து, அதாவது ஒரு பொதுவாக சொல்கிறேன், 18 வயதிலிருந்து ஒரு 25 வயது வரை ஆணும் பெண்ணும் சரி அதிகமான ஆசைகள், பொருள் மீது, காதல் மீது, மற்றவர்களோட பேசுறது, அன்பு மீது, எல்லாமே வந்து அந்த டைமில் வந்து 100% வரும். ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து அதிகமாக சேர்ற வயது வந்து அந்த 18-25 வயதுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக சேருவாங்க. காதல் வந்து அந்த 18 வயதிலிருந்து 25 வயதில் வந்து அதிகமாக சேரும். ஆனால் இன்றைக்கி வந்து மொபைல் வந்து வந்ததுனால எல்லாமே கெட்டுப்போச்சு. 8 வயசுலேயே வந்து அதுங்களுக்கு எல்லாமே தெரியுது, 100% எல்லாமே தெரியுது. அப்படி இருக்கும்போது நம்ம எதை பற்றியும் நம்ம சொல்ல முடியாது. ஆசைகள் எப்போ வேணாலும் வரும். இந்த பாடல் வரியில் வந்து எதை நினைச்சாலும் அது நினைக்கும் போது பழைய நினைவை நினைக்கலாம். ஆனால் அவர் எதை நினச்சி கேட்டாருன்றது அது அவரை தான் கேட்கணும். இதுதான் என்னுடைய கான்செப்டு. எப்போ வேணாலும் எதை வேணாலும் நினைக்கலாம் சார், 80 வயசில் கூட நினைக்கலாம், தவறு கிடையாது. நான் சொன்ன மாதிரி தான், நினைப்பது தவறு கிடையாது, ஆனால் அதை நிஜமாக்குவது தான் தவறு. எந்த, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, எது எதை நினச்சி எதை எதை நிஜமாக்கணுமோ அதை மட்டும்தான் ஆக்கணும். எல்லாத்தையும் நிஜமாக்க முடியாது வாழ்க்கையில். அது என்னுடைய கருத்து. கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் பதிவு, நினைவில் வந்ததை ஐயா அப்படின்னு இருக்காரு. சிறப்பு, அருமையான கேள்விக்கு அருமையான பதில். நன்றிகள் ஐயா. தேன்மொழி சகோதரி, 1000-இல் ஒருவன் படப்பாடல் வரவில்லையான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அவருடைய பாடல் எனக்கு ஞாபகம் இருக்கும். நான் மேக்சிமம் வந்து யார் பாடலையும் மிஸ் பண்ண மாட்டேன். இன்று வந்து அவர் ஒரு துக்கமான செய்திக்கு அவர் பெங்களூர் சென்றிருக்காரு. அண்ணனோட ஒய்ஃப் வந்து இன்றைக்கி இறந்து விட்டாங்க. அன்னியார், அதாவது நங்கநல்லூர் கண்ணன் ஐயா அவர்களுக்கு அன்னியார் வந்து இன்றைக்கி இன்று காலமாகி விட்டாங்க. 81 வயதுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இன்றைக்கி இறந்ததுனால நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியாது சார். நான் வந்து கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் சென்னையிலிருந்து அவர் கிளம்பியிருக்காரு. அதனால் அந்த பாடலை நான் ஒளிபரப்பு செய்யவில்லை. இல்லை என்றால் கண்டிப்பாக அந்த பாடலை ஒளிபரப்பு செய்திருப்பேன். வேண்டுமென்றால் அந்த பாடல் வந்து நாம் கேட்டு ரசிக்கலாம். அவர் வந்து பதிவு கொடுக்க மாட்டார். இருந்தாலும் அந்த பாடல் நீங்கள் கேட்டதுனால ஒளிபரப்பு செய்கிறேன் கண்டிப்பாக சகோதரி. தேன்மொழி சகோதரி, பாடல் இனிது நன்று இனிமை இந்த பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா வந்து, அதிகம் யாரும் கேட்டிராத பாடல், எனக்கு மிகவும் பிடித்த பாடல்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிகள். அடுத்து நங்கநல்லூர் கண்ணன் சார் தான் கேட்டிருக்காரு. அந்த பாடலை வந்து சகோதரி கேட்டதுனால அவருக்காக அல்ல, நாமும் கேட்டு ரசிப்போம். ஏன்னா அவர் ஒரு சோக பாடல் தான் பதிவிட்டிருக்காரு. அந்த பாடல் வந்து நம்ம விரும்பி, அவர் விரும்பி கேட்டார், நம்ம கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் ஐயான்னு சொல்லியிருக்காரு. இன்று எனக்கு ஒரு சோகப்பாடல் தரவும். 1000-இல் ஒருவன் பாடல், உன்னை நான் சந்தித்தேன் நீ 1000-இல் ஒருவன். இந்த பாடல் வரியில் வந்து அவர் இந்த ஒரு துயரமான நிகழ்வுகள் கூட, நிகழ்ச்சிக்கு முன்னாடி தான் காலமாயிருக்காங்க. அந்த ஒரு 2.5 மணி அளவில், 2 மணின்னு நினைக்கிறேன், அந்த டைமில் தான் வந்து இருந்திருக்காங்க. அப்போ தான் தகவல் வந்திருக்குச்சு பெங்களூர்லேருந்து அவருக்கு. ஆனால் அப்படி இருந்தும் இந்த பாடல் வந்து அவர் அந்த நரம்பில் வந்து எப்படி அவருடைய பாடல்கள்லாம் துடிக்குதுன்னு பாருங்கள். அப்போவும் அந்த பதிவு போட்டிருக்காரு, பாடல் வேணும், இருந்தாலும் நான் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் நேயர் நம்ம ரசிக்கலாம், வேறு வழி இல்லை. பாடல் வந்து உன்னை நான் சந்தித்தேன் நீ 1000-இல் ஒருவன் பாடல் வரியில் வந்து கேட்டிருக்காரு வி கண்ணன், நங்கநல்லூர் சென்னையிலேருந்து. ஆனால் அவங்க அன்னியார் வந்து இந்த காலமாகி விட்டார். அவருக்கு என்ன இருந்தாலும் வயதானாலும் வந்து அந்த வலி வேதனை எப்படிலாம் இருந்திருப்பாங்க, அதாவது எவ்வளோ பேசியிருப்பாங்க, சொந்த பந்தம்லாம், உறவு முறை, வெளியில் எங்கே போயிருப்பாங்க, வந்திருப்பாங்க, ஜாலியாக இருந்திருக்கலாம், நிறைய விஷயத்தில் குடும்பத்தோட ஒரு கூட்டு குடும்பமாக இருந்திருக்கலாம். இன்றைக்கி ஒருத்தர் பிரிஞ்சிருக்காங்கன்னும் போது கண்டிப்பாக மனவேதனை இருக்குது தானே.
அதாவது நங்கநல்லூர் கண்ணன் அவரோட அண்ணன் மனைவி இவருக்கு அன்னியாகும் அவர் வந்து இறந்துட்டாங்க. அவர் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை சபரி வானொலி சார்பாக, நேர்கள் சார்பாகவும், இயக்குனர் சார்பாகவும் அவருக்கு ஒரு கண்ணீர் அஞ்சலியாக வார்த்தையால் செலுத்தலாம். அவர் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கலாம் அனைவரும் சேர்ந்து. இதோ அவர் விரும்பி கேட்ட பாடல் வருகிறது, கேட்டு ரசிப்போம்.

ஒலித்த பாடல் நங்கநல்லூர் கண்ணன் சார் அவர்கள் விருப்பத்தில் தான் நாமும் கேட்டு ரசித்தோம். அவர் வந்து இன்றைக்கி பெங்களூர் சென்றிருக்காரு. அவர் ஒரு துயர நிகழ்ச்சியில் இருப்பதால் இந்த பாடல் ஒலிபரப்ப செய்யக்கூடாது என்று தான் நினைத்தேன். இருந்தாலும் சகோதரி தென்மை சகோதரியை அந்த பாடல் வந்து ஏன் ஒலிபரப்பு செய்யவில்லை, மறந்து விட்டீர்களா என்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்க அவர் கேட்ட கேள்வி சரியான கேள்வி தான், ஆனால் இங்கே என்ன நடக்கிறது, நான் என்ன நினைக்கிறேன் என்று அவருக்கு தெரியாது இல்லையா. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேட்டதுனால சாரி சகோதரரே, தெரியாமல் கேட்டுவிட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சகோதரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் கேட்டீங்க, நான் பதில் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். அதனால் ஒன்றும் கிடையாது. நான் இப்படி தான் நினச்சேன்றது உங்களுக்கு தெரியாது இல்லையா. உங்களுடைய கேள்வி நியாயமான கேள்வி, அவ்வளோதான். தேன்மொழி சகோதரி, உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை அருமையாக சிறப்பாக நடத்தி சென்ற படவேடு பிரியா வீரமணி சகோதரருக்கு நன்றி, நன்றி. நிகழ்ச்சி அருமையாக, அருமையான பாடல் ஒலித்தரத்தில் ஒலித்தன, பாடல் ஒலித்தன, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சபரி கீதநேசன் அவர் ஐயா அவர்கள் வந்து நன்றி ஐயா, மிக்க நன்றி, நம்ம பதிவு கொடுத்துருக்காங்க. தேன்மொழி சகோதரி மிக்க நன்றி, கையத்து கும்பிட்டாச்சு. இருந்தாலும் நங்கநல்லூர் கண்ணன் அண்ணி அவர்கள் இருந்து விட்டார்கள். ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் எவ்வளோ காலம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் இயற்கைக்கு பதில் சொல்லி தான் தீரணும். அது இன்று அவருக்கு நடந்து விட்டது. இருந்தாலும் என்னுடைய விருப்பத்தில் ஒரு பாடல் நிறைவு பாடலாக கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். இதோ வருகிறது அந்த பாடல், கேட்டு ரசியுங்கள். அந்த பாடல் வரிகளை கூர்ந்து கவனித்தால் உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும். இதோ அந்த பாடல் எனது விருப்பத்தில்.

ஒலித்த பாடல் அவன்தான் மனிதன் என்ற படத்திலிருந்து எனது விருப்பமாக ஒலித்து சென்றது. நான் நிகழ்ச்சி முடித்து விட்டுதான் எனது விருப்பமாக பாடலை கொடுத்தேன். உன்னை என்ற தொடங்கும் பாடல் வரிகளில் நேயர்கள் வந்து பாடல் பதிவிட்டு பாடலை கேட்டீர்கள். ஆனால் நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்து விட்டு அடுத்த பாடலாக எனது விருப்பத்தில் இந்த ஒரு சோகமான பாடலை கேட்டு ரசித்தோம். நங்கநல்லூர் கண்ணன் அவர்களுடைய அண்ணியார் இறந்து விட்டார். அதனால் வந்து ஒரு வாழ்க்கையில் இப்படிலாம் இருக்குது. ஒரு மனிதன் வாழ வேண்டுமென்றால் இப்படி தான் வாழ வேண்டும். நம்ம என்ன கொண்டுட்டு போக போகிறோம், ஒன்றும் இல்லை, ஜாலியாக ஒரு என்ஜாய் பண்ணணும், ஒரு பாடல் கேட்குறோம், ரசிக்கிறோம், அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகணும். அதேமாதிரி எந்த வேலை எந்த தொழில் எங்கே போனாலும் சரி நம்ம ஜாலியாக தான் இருக்கணும். அதுக்காக இந்த பாடல் வரியில் வந்து கவியரசு கண்ணதாசன் அவர் கை வண்ணத்தில் வந்து ரொம்ப சூப்பராக எழுதியிருப்பார். இந்த பாடல்லாம் வந்து ஒவ்வொரு வரியும் முத்து முத்தாக இருக்கும். நம்ம கவிதையே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பாடல் வரியை கேட்டாலே போதும், ரொம்ப நேரம் யோசித்து பாருங்கள், இன்னொரு முறை கூட ப்ளே பண்ணி பாருங்கள் யூடியூப்பில் போயிட்டு. அவ்வளோ ஒரு சிறப்பான பாடல். இந்த படத்தில் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பார் சிவாஜி கணேசன் அவர்கள். சிவாஜி கணேசன் மற்றும் அதில் முத்துராமனும் இருக்கார், ஜெயலலிதா, மஞ்சுளா இவங்கெல்லாம் எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து 1975 வந்தது இந்த படம். அப்போலாம் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் இந்த படத்தை. டிஎம் சௌந்தரராஜ் வந்து சூப்பராக பாடியிருப்பார். எம்எஸ் விஸ்வநாதன் இசையும் சூப்பரான இசை. கண்ணதாசன் வந்து அவ்வளோ ஒரு கற்பனையில் எழுதியிருக்காரு அவன்தான் மனிதன் படத்திலிருந்து. அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். சகோதரி, தேன்மை சகோதரி, பாடலில் வரும் ஒவ்வொரு வரிகளும் மனதை உருக வைக்கும். வந்து பிறந்து விட்டோம், பெரும் பந்தம் வளர்ந்து விட்டது. உருக்கமான சோக

0: மான பாடல் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணீர் விட்டு அழறாங்க. விதியின் ரதங்களில் நாம் விரைந்து பயணம் செய்தால்தான் வாழ்க்கை ஆகும், இல்லை என்றால் வாழ்க்கை ஆகாது. நாம் அதாவது பிரம்மன் இறைவன் வரைந்த ஓவியத்தில் பிரம்மன் படைத்த படைப்பில் ஒவ்வொரு மனிதனும் வந்து இப்படி தான் வாழ்ந்துட்டு போனேன்னா தலையெடுத்து வாழ்ந்துட்டு தான் போக முடியும், மாற்றிக்கவே முடியாது யாராலையும். இருக்கும் வரை இன்பமாக இருப்போம், இல்லாத போது அவ்வளோதான், மண் உலகம் தான், விண்ணுலகம் போக வேண்டியதுதான், மண் உலகத்திலேருந்து விண்ணுலகம் போக வேண்டியதுதான். அதெல்லாம் வேறு என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது ஒரு புல் போன்றது நம்ம வாழ்க்கை. அதாவது கோடை காலம் வந்தால் வெயில் அதிகமாக அழகு அதிகமாக காஞ்சிச்சின்னா ஈரம் இல்லாமல் காஞ்சி போகுது இல்லையா புல், மழை வந்தால் திருப்பி மறுபடியும் வந்து துளிர் விடுது இல்லையா, அதுபோல தான் நமது வாழ்க்கை. அதனால் இருக்கும் வரை அன்போடு இருப்போம் அனைவரும். இதுவரை என்னுடன் பயணித்து அனைத்து நேர்களும் பதிவு கொடுத்து உற்சாகப்படுத்தி பண்பலையில் கேட்டு ரசித்த அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் இன்று இரவு 9 மணிக்கு இரவின் மடியில் மடியின் ஈர விழிகள் இந்த தலைப்பில் வச்சு நான் நிகழ்ச்சி கொடுக்குறேன் இன்று முதல். ஏன்னா இன்று வந்து 80 வருடம் சுதந்திரம் வாங்கி 80வது வருடம் தொட்டு இருக்கிறது. அதனால் இந்த நல்ல நாளில் நிகழ்ச்சியை கொடுக்குறேன். 9 மணிக்கு இரவின் மடியின் ஈர விழிகள் இந்த தலைப்பில் வந்து நிகழ்ச்சி கொடுக்குறேன். இதுக்கு யாருன்னா அர்த்தம் தெரிஞ்சால் தளத்தில் பதிவிடவும். இரவின் மடியில் ஈர விழிகள், இதுக்கு வந்து அர்த்தம், இதுக்கு என்ன ஒரு, இது எதுக்காக வச்சாங்க அப்படின்றது உங்களுக்கு புரிந்திருந்தால் அது தளத்தில் வந்து பதிவிடுங்க. அப்படி இல்லைன்னா நைட்டு வந்து நான் நிகழ்ச்சி கொடுக்கும்போது 10 மணிக்கு கண்டிப்பாக இதனுடைய விரிவாக்கத்தை நான் சொல்கிறேன். போஸ்ட்டு போட்டேன்னா 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நீங்கள் பாடல் பதிவிடுங்க. 10 மணிக்கு மேலே நிகழ்ச்சி ஆரம்பித்தா கண்டிப்பாக ஒளிபரப்பு ஆகாது, யாரும் என் மேலே கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா நான் பதிவிறக்கம் செய்ய மாட்டேன், இங்கே மானிட்டரில் வந்து பிரச்சனை வருது, அதனால் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணும்போது நான் ஃப்ரீயாக வந்து நிகழ்ச்சி கொடுக்க முடியல. என்னுடைய கருத்து இது உங்களுக்கு. அதனால தான் 1 ஹவர் டைம் கொடுக்குறேன். நீங்கள் 9 மணிக்கு போஸ்ட்டை சரியாக பாருங்கள். நீங்கள் பார்க்காம இருந்து தெரியலனா கூட நான் பின் பண்ணி விடுறேன் மேலே, அதை நேயர்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நைட்டுக்கா 9 மணிக்கு நீங்கள் பாடல் பதிவிடலாம். அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பிரியமுள்ள ஆர்ஜே பிரியா வீரமணி. சபரி வானொலி இயக்குநருக்கு நன்றிகளை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நேர்களுக்கும் நன்றிகள், வணக்கம்.
1: ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.

0: Bond.
1: பாண்டு பேபி.

0: சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் மாலை 7:25. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நேயர் சொந்தங்கள், தங்கள் விருப்ப பாடலை கைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டு மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 8270333491. மீண்டும் 8270333491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா. நேயர் சொந்தங்களே, நிகழ்ச்சியின் கால தாமதத்திற்கு மன்னிக்கவும். அலைவரிசை இணையம் சற்று தாமதமாக கிடைத்தது, அதனால்தான் இந்த காலதாமதம். மன்னியுங்கள் நேயர் சொந்தங்களே. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி இது உங்களுக்காக. நிகழ்ச்சியில் இணையும் நேயர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மற்றும் தாராசுரம் கைலாசம். நலமாக இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் மிக மிக நலம்.
0: மகிழ்ச்சி ஐயா, குறுங்கள் உங்கள் விருப்ப பாடல்.
1: எனக்கு வந்து படம் வந்து காசை தான் கடவுளோட. அந்த படத்தில் இன்று வந்து இந்த மாயக்கம் அந்த பாட்டு.
0: உங்களுக்கு எப்பவுமே மயக்கம் தானே ஐயா?
1: எல்லாருக்கும் ஒரு மயக்கம் உண்டு, எனக்கு அந்த மயக்கம்.
0: நிச்சயமா நிச்சயமா இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும் ஐயா. சிலர் வெளிப்படுத்துவார்கள், சிலர் வெளிப்படுத்த மாட்டார்கள். நீங்கள் வெளிப்படுத்தி விடுகிறீர்கள். அதுதான் ஐயா உண்மை, உண்மையை உரைப்பது தானே சிறப்பு. சிறப்பான ஒரு பாடல். என்ன படம்? காசியே தான் கடவுளடா.
1: முத்துராமன் லட்சுமி நடித்த படம், தயாரிப்பு.
0: நிச்சயமாக ஐயா, இதோ
1: நன்றி
0: கேட்டு மகிழ்வோம். நன்றி ஐயா, நன்றி. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாராசுரம் கைலாசம் ஐயாவின் விருப்பத்திற்காக அழகான ஒரு பாடல் இன்று.

0: என்ன நேர் சொந்தங்களே, பாடலை கேட்டு மயங்கினோம் அல்லவா? அழகான ஒரு பாடல் ஒலித்தன்றது. விரும்பிய நேர் சொந்தம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கைலாசம் ஐயா அவர்கள், தாராசுரம் கைலாசம் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காகத்தான் அந்த பாடல். காசேதான் கடவுளடா என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலித்தன்றது. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டும் என்ற நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் சபரி இணைய வானொலியில் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா எனும் இனிய நிகழ்ச்சியை திறம்பட நிறைவடுத்தி உறவுகளுக்கு விரும்பிய பாடலை தந்து மகிழ்விக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு அன்பு கலந்த வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் ஐயா. நான் குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசன் ஐயா.
0: எம் ஜெகதீசன் ஐயா அவர்கள், வணக்கம் ஐயா. வணக்கம், வாருங்கள், எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா இருக்கிறேன் சார். சார் எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, மகிழ்ச்சியுடன். உங்கள் வரவு மேலும் மகிழ்ச்சி அடைகிறது. நன்றி ஐயா. குறுங்கள் ஐயா, உங்கள் விருப்பமான பாடல் என்ன படம்?
1: கவிப்பேரரசு கண்ணதாசனுடைய வரிகள், அந்த படத்தினுடைய பெயர் உயர்ந்தவர்கள். இங்க காசேதான் கடவுளடா பாட்டு போட்டீங்க. காசேதான் கடவுளா, காசு இருக்கிறவங்க தான் அந்த காலத்துல உயர்ந்தவர்கள். எனக்கு உயர்ந்தவர்கள் படத்துல பாடல் வரிகள் எல்லாம் அவ்வளவு அம்சமா இருக்கும் சார். இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அவ இரண்டும் சேர்ந்து ஒரு பொம்மைகள் செய்தன தான் விளையாட.
0: நீங்கள் எத்தனை பொம்மை செய்திருக்கீங்க ஐயா?
1: தூரக்கோட்டை சிங்கக்குட்டி மாதிரி ரெண்டு பையமா இருக்காங்க சார்.
0: சந்தோஷம், சந்தோஷம், மகிழ்ச்சி. இதோ நீங்கள் கேட்ட பாடல் வருகிறது, கேட்டு மகிழ்வோம். நன்றி ஐயா.
1: நன்றி சார்.
0: நன்றி, நன்றி. குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா விருப்பத்திற்காக உயர்ந்தவர்கள் திரைப்படத்திலிருந்து இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான்.

0: அழகான ஒரு தத்துவ பாடல் ஒளிச்சென்றது. உயர்ந்தவர்கள் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தும் விரும்பிய நேர் சொந்தம் கன்னியாகுமரி மாவட்டம் இரண்யல் ஜெகதீஷ் ஐயா அவர் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒளிச்சென்றது. அவருக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா வாருங்கள் யாரும் இருந்து அழைக்கிறீர்கள்.
1: இரவு வணக்கம் ஐயா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்படி பகுதியில் இருந்து சந்திரசேகர் அழைக்கின்றேன். நலமாக இருக்கிறீர்களா ஐயா?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலம் நலம். எனவே நமது சபரி உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் மற்றும் மகிழ்படுகிறேன் ஐயா.
0: இது கொண்டாடுவது 80 ஐயா?
1: என்ன ஐயா
0: கொண்டாடுவது 80 ஐயா?
1: 80வது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம்.
0: அதுதான் கொண்டாடுவது 80 என்று கேட்கிறேன் ஐயா.
1: ஆமாம் ஆமாம், 80வது ஆண்டு சுதந்திர தினத்தை நாம 79 முடிச்சுட்டு 80 அடி எடுத்து வைத்திருக்கிறோம்.
0: இப்ப நாம் கொண்டாடுவது 79 ஐயா?
1: 80
0: அதுதானே எனக்கு புரியவில்லை. 80வது 79வது தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறேன் ஐயா.
1: சரி ஐயா, பார்ப்போம். 80வது என்றுதான் நான் சமூக ஊடகங்களில் பார்த்தேன். சரியாக இருக்கும்
0: ஐயா, 80 என்று
1: சொல்றீங்க. 79 என்று நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும்
0: ஐயா. 80 என்று சொல்கிறார்கள் ஐயா, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதாவது இப்போ

0: எனக்கு தெரியாது ஐயா, நீங்கள்லாம் பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய பெரிய படிப்பு படித்துள்ளவர்கள், எனக்கு தெரியவில்லை. எனக்கு தெரிந்த சந்தேகத்தை கேட்டேன் ஐயா, வேற ஒன்றும் இல்லை. அப்படி பார்த்தால் இப்பொழுது 80வது அடியெடுத்து வைக்கிறோம், 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்படி கொண்டாடுவது 79, ஆனால் அடியெடுத்து வைப்பது 80. நன்றி ஐயா, நன்றி. கூறுங்கள் ஐயா உங்கள் விருப்ப பாடல்.
1: ரிதம் இந்த திரைப்படம், நதியே நதியே என்கின்ற பாடலை காற்றலை தவழவிடுங்கள். இந்த அற்புதமான பாடலினுடைய இசையும் காட்சி அமைப்பும் வரிகளும் அற்புதமாக இருக்கும். எனவே இந்த பாடலை நமது சபரி உறுப்புகள் திகழியனியம்மா பாலச்சந்திரபாவியம் இணைத்துக் கொண்டு அந்த பாடலையும் தாருங்கள் ஐயா.
0: நிச்சயமாக வருகிறது ஐயா, கேட்டு மகிழ்வோம். நன்றி. வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் ஐயா விருப்பத்திற்காக ரிதம் திரைப்படத்திலிருந்து நதியே நதியே.

0: அழகான ஒரு பாடல், அழகான ரிதத்தில். ஆம், ரிதம் திரைப்படத்திலிருந்து அந்த அழகான பாடல் வழி சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் ஐயன் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தும் அவருக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி உணவு வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டும் என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் எனும் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா, அவர்கள் யார் இருந்து அழைக்கிறீர்கள்?
1: உலகெங்கும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் நமது சபரி இணையதள வானொலியில் இணைவது தென்றல் வீசும் தென்காசி மாவட்டத்திலிருந்து ஆவடையான ஒரு மணி ஆஸ்பாட்டில் நல்லா
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, மகிழ்ச்சியோடு. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: எல்லாருக்கும், உங்களுக்கும் நமது சபரி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி, வாழ்த்து தெரிவித்தமைக்கு நெஞ்சாத நன்றிகள். வணக்கம் ஐயா, கூறுங்கள் உங்கள் விருப்ப பாடல்.
1: சுதந்திர தின பாடல் ராஜபாட் ரங்கத்துறை என்ற படத்திலிருந்து ஒரு இனிய பாடல்.

0: நிச்சயமாக ஐயா, நீங்கள் கேட்ட பாடல் அழகான ஒரு பாடல். ராஜபாட் ரங்கத்துறை என்ற திரைப்படத்திலிருந்து இந்திய நாடு என் வீடு என்ற பாடலை தென்காசி மாவட்டம் ஆவுடையானூர் மணி ஆஸ்கர் தையல் கலைஞர் ஐயாவின் விருப்பத்திற்காக கேட்டு மகிழ்வோம்.
1: சரிகமா கார்வா.

0: அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. பாரத விலாஸ் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். தென்காசி மாவட்டம் ஆவுடையான ஒரு மணி ஆஸ்கர் தையல் கலைஞர் ஐயாவின் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெயந்த், நன்றி ஐயா, நன்றி. சபரி உணவு வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஐயா வணக்கம். ஐயா கோவையிலிருந்து சந்திரமோகன் ஐயா.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள் ஐயா. மகிழ்ச்சி, எப்படி இருக்கிறீர்கள்?
1: நிச்சயமாக
0: வசந்தம், வசந்தம் வீசட்டும் ஐயா. நன்றி. கோவை கணபதி சந்திரமலையன் விருப்பத்திற்காக சேரன் சோழன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து.

0: ஒலித்து சென்ற அந்த அழகானது ஒரு பாடல் சேரன் சோழன் பாண்டியன் என்ற திரைப்படத்திலிருந்து நம் வாழ்விலே அழகான ஒரு வசந்தம் வீசி சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் எனும் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்.
1: சத்தியமங்கலம் தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி. நம்ம நேசமிகு நேயர்களுக்கும் பாசமிகு அன்பு அறிவிப்பாளர்களுக்கும் சபரி வானொலி நிலைய இயக்குநருக்கும் இனிய 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி நன்றி ஐயா, வாழ்த்து உள்ளத்திற்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குறுங்கள் ஐயா, உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன பாடல்?
1: ஐயா ஒண்ணும் இல்லைங்க, படம் வந்து புதுநிலவு.
0: புதுநிலவு?
1: ஆமாங்க, பாட்டும் புதுநிலவு தாங்க. ஜானகம் பாடின பாட்டு.
0: நிச்சயம் கேட்டு மகிழ்வோம் ஐயா.
1: நீராடும் வைகையிலே நீண்டு செல்லும் மூங்கில்களே, மழை வெள்ளம் பெருக்கெடுத்தால் வளைந்து கொடுக்கும் நாணல்களே, ஜானகி அம்மாவின் மறைவையொட்டி இந்த பாடல். அந்த அம்மா இறந்துட்டாங்க இல்லைங்களா?
0: ஆமாம் ஐயா.
1: ஆமா, அதனால அந்த அம்மாவோட ஆன்ம சாந்தி அடையவும் இந்த ஆகஸ்ட் 15 அனைவரும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நல்ல எண்ணத்தோடு
0: நிச்சயமாக
1: இந்த பாடலை கேட்க ஆசைப்படுகிறேன். தாருங்கள் அனைவரும் மீண்டும் சுதந்திர தின வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி ஐயா, வாழ்த்து உள்ளத்துக்கு நெஞ்சாத நன்றிகள். இது ஒன்று கேட்ட பாடல் புதுநிலவு என்ற திரைப்படத்தில் இருந்து அழகான ஒரு பாடலை ஈரோடு மாவட்டம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி ஐயாவின் விருப்பத்திற்காக

0: அழகான ஒரு அட்டகாசமான ஒரு பாடல் ஒளிச்சென்றது. புது நிலவு என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேசந்தம் ஈரோடு மாவட்டம் தொட்டாம்பாளையம் கோயிலா பழனிசாமி ஐயா விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒளிச்சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேசந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் கோயிலாமுக்கி சந்தியா செல்லகம் பேசுறேன். முதல் முறையா பேசுறேன் சபரி வானொலியில.
0: வணக்கம் ஐயா, இருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி.
1: எனக்கும் மகிழ்ச்சி. எனக்கு வந்து படிக்காத படத்துல இருந்து ஜோடி கிளியங்கே சொல்லு சொல்லு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச படம்.
0: நீங்க வீட்டுல தானே இருக்கீங்க?
1: ஆமாமா, லீவ் தானே, நீங்க வீட்டுல தானே.
0: அப்புறம் எங்க என்ன கேட்டா எப்படி தெரியும்? எங்க என்ன கேட்டா எங்களுக்கு எப்படியா தெரியும்?
1: என்னது
0: கேக்குது ஐயா?
1: எங்கன்னு கேக்கல. முதல் முதலா பேசுறேன் இந்த பாடல்.
0: ஆமா ஐயா, என்ன பாடல்? உங்கள் பாடல் கேட்டு மகிழ்வோம் ஐயா. நன்றி. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் கோவிலாம்பூண்டி சந்தியா செல்வகுமார் ஐயா விருப்பத்திற்காக இது அழகான பாடல், படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து.

0: அழகான ஜோடி கிளிகள் பாடி சென்றன. படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலி சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் கோவிலாம்பூண்டி செல்லுக்குமார் ஐயா அவர்கள், ஆமாம், சந்தியா செல்லுக்குமார் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக அந்த அழகான ஒரு பாடல். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா அவர்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா, கோவை மாவட்டம் சின்னத்தாராகம் பகுதி காலையினூர் சிக்கூரிலிருந்து எம் மருதாசனம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம் வாருங்கள் ஐயா, மகிழ்ச்சி இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. கூறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல் என்ன படம்
1: ஐயா? முதல்ல உங்களுக்கு சுந்தர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட ஐயா.
0: நன்றி நன்றி நன்றி.
1: எனக்கு பிடித்த பாடல் நான் சிவப்பு மனிதன் இருந்து காந்தி தேசமே காவல் இல்லை என்ற பாடல் ஐயா.
0: நான் கருப்பு மனிதன் ஐயா.
1: அப்படிங்களா ஐயா?
0: ஆமாம் ஐயா.
1: நானும்
0: ஐயா,
1: நானும் கருப்பு தான் ஐயா.
0: ஐயோ, நீங்கள் சிவப்பு மனிதன் என்று சொன்ன உடனே நான் கருப்பு என்று சொல்லிவிட்டேன் ஐயா. இதை வருகிறது உங்கள் பாடல், கேட்டு மகிழ்வோம் ஐயா.
1: நன்றி ஐயா.
0: நன்றி. கோவை மாவட்டம் சின்னத்தடாகம் காலையினூர் சிற்றூர் மருதாச்சலம் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக காந்தி தேசமே காவல் இல்லையா இல்லையா இல்லையா இல்லையா.

0: அழகாக ஒளிச்சென்றது அழகானதொரு பாடல். நான் சிகப்பு மனிதன் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேயர் சொந்தம், கோவை மாவட்டம் சின்னத்தடாகம் காலையூர் சிற்றூர் மருதாச்சலம் ஐயாரின் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒளிச்சென்றது. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 8:20. இந்த நிமிடத்தில் இணையும் நேயர் சொந்தம், வணக்கம் ஐயா வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் இனிய இரவு. வணக்கம் ஐயா, நான் திருவண்ணாமலை மாவட்டம் படவேடு பிரியா வீரமணி
0: பேசுறேன். எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் சாப்பிட்டீங்களா?
1: நானும் நலமாக இருக்கிறேன்.
0: மகிழ்ச்சி ஐயா, சிறப்பான ஒரு பதில் சொன்னீர்கள், அழகு.
1: எல்லாருமே சிறப்பா தான் சார் பேசுறாங்க தொலைபேசியில வந்து. யாரும் இன்னைக்கு பேசாதவங்க எல்லாம் இல்ல. அன்னைக்கு ஒரு காலகட்டத்துல அதாவது போன் அந்த ரிங்கு வரும் இல்லையா, நம்பர் வச்ச போனு டெலிகிராம், அதாவது டெலிபோன், அந்த டெலிபோன் வந்து அந்த நம்பர் வச்சு போடும் போதெல்லாம் அப்ப பயம் வரும். அந்த ரிங்கு அடிச்சாலே யாரோ ஒரு காவல்துறையில இருந்து, அதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருதுன்ற மாதிரி ஒரு பயம், அப்படி ஒரு உணர்வு. இது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. அந்த ஆரம்ப கட்டத்துல
0: நிச்சயமாக
1: நமக்கு கைபேசி இல்லாத தருணத்தில் அந்த போன் இருக்கும் போது ஒரு பயம். அதுக்கப்புறம் 1 ரூபாய் காயின்ஸ் போட்டு பேசினாங்க. அந்த மாதிரி டைம் எல்லாம் வந்து இப்போ தெளிவா எல்லாரும் பேச கத்துக்கினாங்க இல்லையா?
0: நிச்சயமா ஐயா, அதற்கு முன்பு காலத்திலே கடிதம் வரும் அது பிரச்சனை இல்லை, தந்தி வந்தால் ஒரு பயம் அப்படியும் இருக்கிறது.
1: இல்ல இல்ல, தந்தி என்பது அது தூரத்துல இருக்கிறவங்க வந்து தந்தி வருது எப்போ ஒரு டைம் எமர்ஜென்சிக்கு வருது அப்படின்னா அது கண்டிப்பாக ஏதாச்சும் தவறுதலா எதுனா இருக்கும், அந்த மாதிரி ஒரு பயப்படுவாங்க.
0: இப்ப எல்லாம் மாறிவிட்டது ஐயா,
1: இப்ப தந்தியே தேவையில்லை, உள்ளங்கையிலே இருக்குது சார் உலகமே.
0: நிச்சயமா
1: உலகமே உள்ளங்கையில் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? ஆதார் கார்டு மாதிரி நம்மளாம் வந்து இப்போ ஆதார் கார்டு வந்து நம்மளுடைய உச்சம் தலைமுடி வந்து ஒரே ஒரு ஆள் கண்ட்ரோல்ல புடிச்சு வச்சிருக்காரு. இந்தியாவில இருந்து எங்கேயுமே தப்ப முடியாது. நீங்க எதை வச்சிருந்தாலும் இப்ப நம்ம ஒரு ஆதார் கார்டு நம்பர் தட்டினீங்கன்னா மும்பைக்கு கரெக்டா போவோம், பான் கார்டு தட்டினீங்கன்னா மும்பை தான் போவோம். நமக்கு ஹெட் ஆபீஸே இந்தியாவுக்கு ஃபுல்லா அங்கதான் இருக்குது, மும்பையில் தான் இருக்குது. நம்மளுடைய டீடைல்ஸ் ஃபுல்லா அங்கதான் இருக்கும் எல்லாமே. அப்போ வந்து அவங்க கிளியரா எடுத்துருவாங்க புள்ளி விவரமா. அந்த ஒரு ஆதார் கார்டு நம்பர்லயே வந்து எல்லாமே டோட்டலா அடங்கிடுது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு டெக்னாலஜி வந்து அந்த மாதிரி மாறி போச்சு. மொபைலும் வந்து அந்த மாதிரிதான், எல்லாமே இருக்கு. மொபைல்ல எடுக்க முடியாது எதுவுமே இல்லை, எல்லாமே உள்ள ஒவ்வொன்றும் சேட்டலைட் வந்து பல லட்சம் சேட்டலைட் மேல இருக்கு. நம்ம தலைக்கு மேல பல லட்சம் சேட்டலைட் மேல இருக்கு சார், ஒவ்வொன்றும் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி அந்த கண்ட்ரோல்ல தான் எல்லாமே வேலை செய்யுது.
0: நிச்சயமா,
1: என்னுடைய விருப்ப பாடல் வந்து தெற்கு தெரு மச்சான் படத்திலிருந்து 7 ஜென்ம பந்தம் மனைவி என்பது. இந்த பாடல் வந்து எனக்கு ஒளிபரப்பு செய்யணும் உங்களுடைய நிகழ்ச்சியில.
0: நிச்சயமா,
1: எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் இது.
0: எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஐயா,
1: இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாடல் வந்து அவ்வளவு ஒரு சிறப்பான பாடல். அந்த கவிஞர் வந்து இந்த பாடல் வரியை வந்து ரொம்ப யோசிச்சு, ரொம்ப ஆண் பெண் இருவருக்கும் சம்பந்தப்பட்ட பாடலாக ஒரு மனைவி கணவன் எப்படி இருக்கணும்னு ரொம்ப யோசிச்சு எழுதியிருப்பாரு. அதனால ரொம்ப எனக்கு பிடிச்ச பாடல் இந்த பாடல். இந்த பாடலை அனைவருக்காகவும் இந்த பாடலை ஒளிபரப்பு செய்யுங்க. நீங்களும் நானும் இணைந்து கேட்போம்.
0: கேட்டு ஐயா, நன்றி. இதை நீங்கள் கேட்டீங்க,
1: நன்றி ஐயா.
0: திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி படவேடு பிரியா வீரமணி ஐயாவின் விருப்பத்திற்காக 7 ஜென்ம பந்த மனைவி என்பது.

0: அழகான அட்டகாசமான ஒரு பாடல் ஏழேழு ஜென்ம பந்தம் மனைவி என்பது என்று அழகான ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேர் சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி படவேடு பிரியா வீரமணி ஐயா விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: சேலம் மாவட்டம் மீச்சேரி சீராமணியூர் அறிவழகன்.
0: வணக்கம் ஐயா. வணக்கம், வாருங்கள், எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக
0: இருக்கிறோம் ஐயா, மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம். குறுங்கள் ஐயா, உங்களுக்கு விருப்ப பாடல்.
1: இரவு ஒன்று சாப்பிட்டாச்சா? இன்னைக்கு சாப்பிடலையா?
0: நான் சாப்பிட்டேன் ஐயா.
1: மகிழ்ச்சி
0: சொல்லுங்க.
1: எனக்கு வந்து ஜேஜே படத்துல இருந்து ஒன்னு நினைக்கவே நொடிகள் போதுவேன் அந்த பாடல் கொடுங்க.
0: நிச்சயமாக வருகிறது ஐயா, கேட்டு மகிழ்வோம்.
1: நன்றி ஐயா, நேரில் வாய்ப்பு தந்ததற்கு நன்றி.
0: நிச்சயம், நன்றி, நன்றி ஐயா, வாருங்கள். சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயாவின் விருப்பத்திற்காக ஜே ஜே திரைப்படத்திலிருந்து

0: ஒளிச்சென்ற அந்த அழகான ஒரு பாடல் ஜே ஜே என்ற திரைப்படத்திலிருந்து அட்டகாசமான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேர் சொந்தம் சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயார் நிற்பத்திற்காக அந்த பாடல் ஒளிச்சென்றது. சபரி வனொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டும் என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் வணக்கம், வாருங்கள். மகிழ்ச்சி இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. கூறுங்கள் உங்கள் விருப்ப பாடல்.
1: எங்களுக்கு பிடித்த வல்ல தில்லாதவனத்திலிருந்து தொட தொடவே மாணவில் என்னை தூரத்தில் அளிக்கின்ற மேகம் அந்த பாட்டு கொடுங்க.
0: அழகாக பாடுகிறீர்கள், அழகாக பாடுகிறீர்கள், பாடுகிறீர்களா?
1: வேண்டாம்,
0: நாங்கெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள்.
1: கொஞ்சம் சதி பிரச்சனை, தொண்டை கொஞ்சம் ஒத்துழைக்கல.
0: பரவாயில்லை, இதோ நீங்கள் கேட்ட பாடல் கேட்டு மகிழ்வோம்.
1: நன்றி.
0: கரூர் பகுதியிலிருந்து கலைச்செல்லி அருள் விருப்பத்திற்காக துல்லாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து தொடு தொடு எனவே.

இனிமையான இதமான ஒரு அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. துள்ளாத மனமும் துள்ளும். ஆம், இந்த பாடலை கேட்டால் துள்ளாத மனமும் துள்ளும். அந்த அருமையான ஒரு பாடல், அதுபோன்று பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் கரூர் பகுதியிலிருந்து கலைச்செல்வி அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் ஐயா, வணக்கம், மகிழ்ச்சி இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. கூறுங்கள் ஐயா, உங்களுக்கு விருப்ப பாடல். அருமையா, உங்களுக்கும் தங்கமான மனசு, ஏனென்றால் தங்க நகரில் இருக்கிறீர்கள் அல்லவா. நன்றி ஐயா, இது வருகிறது உங்கள் பாடல். கரூர் தங்க நகர், சேகர் ஐயா விருப்பத்திற்காக

இனிமையான இதமான ஒரு பாடல், தித்திப்பான பாடல், தேன் சிந்துதே வானம் என்று ஐயாவுக்கு தங்க மனசு. ஆம், கரூர் தங்கநகர் சேகர் ஐயா விருப்பத்திற்காக அந்த பாடல் வழிச்சென்றது. அந்த தங்க மனசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? என்னங்க ஐயாச்சு கிச்சு கிச்சு சிக்கி கிச்சா? எதுனா கிச்சு கிச்சா சிக்கி கிச்சா கிச்சு கிச்சு ஏதாலும் செய்யுது சிறப்பையா போயிருச்சா ஐயா? ஐயோ சரி ஐயா, இது வருகிறது நிச்சயமாக. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகர் ஐயாவின் விருப்பத்திற்காக என்னத்தவம் செய்தோம், இப்படிப்பட்ட நேயர்களை எல்லாம் நாங்கள் ஈண்டெடுத்திருக்கு என்று அவன் நிச்சயமாக. அனைத்து அன்பு சொந்தங்களும் வேறு லெவல், சிறப்பான ஒரு நேர் சொந்தங்கள் நமக்கு கிடைத்துள்ளது. இறைவனுக்கு நன்றி சொல்லி என்னத்தவம் செய்தோம்

0: என்னத்தவும் செய்தோம் திரைப்படத்திலிருந்து செய்தேன் என்ற திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகர் ஐயா விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலி சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இனம் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம். வணக்கம.
0: வணக்கம்.
1: அனைத்து நேரங்களும் எனது 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன்.
0: நன்றி ஐயா, வாழ்த்து உள்ளத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்.
1: இன்றைய பாடல் வந்து கல்லுக்குளிரம் என்ற திரைப்படத்தில் பாரதி ராஜாவின் கல்லுக்குளிரம். திரு பொன்மணி அசைவ் என்ற இளையராஜா இசையில் இணைந்து பாடிய, ஜானியுடன் பாடிய பாடல். அனைத்து நேய
0: நிச்சயமாக ஐயா இதை கேட்டு
1: நிர்வாக இயக்குனர் கீத நேசன் அவர்களுக்கு இந்த பாடலை செய்கிறேன்.
0: நன்றி ஐயா, எமக்காகவும் பாடல் கேட்டவங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். இதோ பாடல் கேட்டு மகிழ்வோம். நன்றி. கல்லுக்குள் ஈரம் என்ற திரைப்படத்திலிருந்து விரும்பிய நேர் சொந்தம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பாபுராஜபுரம் முகமது இக்பால் ஐயாவின் ஒரு பத்திரிக்கையாக இதோ

0: அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. கல்லுக்குள் ஈரம் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தும் விரும்பிய நேர்சந்தம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பாபுராஜபுரம் முகமது இக்பால் ஐயாவின் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி உணவி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேர்சந்தம், வணக்கம், வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம்
0: வணக்கம்,
1: பேசுறேன்.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள், மகிழ்ச்சி இணைப்பில் மிக்க நன்றி கூறுங்கள். உங்கள் விருப்ப பாடல்
1: நாடோடி செந்தர். மடம் நாடோடி செந்தர் பாடல். ஒரு கணம் ஒரு யுகமாக ஏன் தோன்ற வேண்டுமோ அந்த பாடல்.
0: அழகாக பாடுகிறீர்கள், பாடுங்களேன் கேட்போம்.
1: இளையராஜா பாடலாலே அது ஸ்பெஷல் தான்.
0: ஒரு கணம்
1: போடுங்க.
0: ஒரு கணம் எப்படி வரும்?
1: சேர்த்து உங்களுக்கும் சேர்த்து
0: எப்படி வரும் அந்த வரி, எப்படி வரும்?
1: ஒரு கணம் ஒரு யுகமாக ஏன் தோன்ற வேண்டுமோ.
0: சிறப்பு சிறப்பு,
1: நன்றி சார்,
0: நன்றி.

தென்காசி மாவட்டம் வேரக்கேரளம் புதுவட்டம் சோலச்சேரி தேன்மொழி விருப்பத்தில் ஒரு கணம் ஒரு யுகமாக என்ற அழகான ஒரு பாடல், நாடோடி தென்றல் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்கள். இது அவர்களுக்காக அந்த பாடல்.

0: நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல், இனிமையான ஒரு பாடல், தேனான ஒரு பாடல், தேன்மொழி அவர்களின் விருப்பத்திற்கான அந்த பாடல் ஒலித்தென்றது. அவர்களுக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம்
1: எத்தனை வணக்கம்?
0: வணக்கம் சொன்னால் வணக்கம் சொல்ல வேண்டும். வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: அருமையான
0: ஒரு பாடல், இதோ கேட்டு மகிழ்வோம்.
1: நன்றி.
0: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வி அவர்கள் விருப்பத்திற்காக அதோ வானிலே நிலா ஊர்வலம்.

0: அழகாக ஒளிச்சென்றது அழகானது ஒரு பாடல். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வி அவர்களின் விருப்பத்திற்காக அது வானிலே என்ற அழகான ஒரு பாடல் கேட்டுமகதும் அவர்களுக்கு நன்றி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம். வணக்கம், வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஹலோ, வணக்கம் சார், கோவையிலிருந்து புவனேஸ்வரி.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள், மகிழ்ச்சி. இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. கூறுங்கள் உங்கள் விருப்ப பாடல்.
1: எனக்கு வந்து திருடிங்கிற படத்துல இருந்து எஸ்பிபி சுசீலா அம்மா பாண்ட நிலவு வந்து வானத்தையேங்கிற பாட்டு வேணும் சார்.
0: நிச்சயமாக வருகிறது, கேட்டு மகிழ்வோம்.
1: நன்றி சார்.
0: கோவை சேரன்மநகர் புவனேஸ்வரி அவர்களின் விருப்பத்தில் திருடி திரைப்படத்தில் இருந்து

0: ஒலித்த பாடல் அனைவரின் மனதையும் திருடி சென்றது. திருடி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலிச்சென்றது. விரும்பி கேட்டிய திருடி, கோவை சேரன்மா நகர் புவனேஸ்வரி திருடி அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், கோவை ராஜேஷ்.
0: வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. திருடி திருடி என்று சொல்லிவிட்டேன், என்னை திட்டிக் கொண்டிருக்கிறார்களா?
1: இல்லை இல்லை.
0: சந்தோஷம் ஐயா, மகிழ்ச்சி.
1: எனக்கு வந்து தொட்டதெல்லாம் பொன்னாகும் அப்படிங்கிற படத்திலிருந்து
0: ஐயா நீங்க எங்கள் வீட்டுக்கு வர வேண்டுமே ஐயா.
1: தொட்டதெல்லாம் பொன்னாகும், எல்லாமே தொட்ட உடனே பொண்ணாயிடுச்சுன்னா அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது.
0: நான் சாப்பிடவே இல்லையா ஐயா, வாருங்கள் ஐயா.
1: அதை மட்டும் போட்டிருக்கேன்.
0: நிச்சயமாக வருகிறது ஐயா, கேட்டு மகிழ்வோம். கோவை சேரன்மா நகர் ராஜேஷ் ஐயாவின் விருப்பத்திற்காக தொட்டதெல்லாம் பொன்னாகும் திரைப்படத்திலிருந்து.

0: அழகான ஒரு பாடல் ஒலிச்சிட்டது. தொட்டதெல்லாம் பொன்னாகும் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். விரும்பிய நேர் சொந்தம் கோவை சேரன்மா நகர் ராஜேஷ் ஐயாவின் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஹலோ வணக்கம், கோவையிலிருந்து ராஜேஸ்வரி.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள்.
1: எனக்கு வந்து ஆனந்த பைரவி படத்திலிருந்து சிரித்தால் அந்த சிரிப்பில் அந்த பாட்டு வேணும்.
0: நிச்சயமாக இது வருகிறது, சிரித்துக்கொண்டே கேட்டு மகிழ்வோம். நன்றி,
1: தேங்க்யூ.
0: கோவை சேரன்மா நகர் ராஜேஸ்வரி அவர்களின் விருப்பத்திற்காக

0: சிரித்தால் அந்த சிரிப்பில் அழகான ஒரு பாடல் ஒலித்தென்றது. விரும்பிய நேர் சொந்தம் கோவை சேரன்மநகர் ராஜேஸ்வரி அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவர்களுக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள். யார் இருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், தென்காசி மாவட்டம் சோழசேரியிலிருந்து வித்யாசுமார் பேசுகிறேன்.
0: வணக்கம் வணக்கம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்கள் சூப்பராக இருக்கோம்.
0: மகிழ்ச்சி குறுங்கள் உங்கள் விருப்ப பாடல்.
1: தப்பலூட்டிய தமிழன், அதாவது சுதந்திர தின பாடல் என்று. தப்பலூட்டிய தமிழன் படம் பாடல் வந்து ஓடி விளையாடு பாப்பா என்று அந்த அழகான பாடலை வழங்கும்.
0: நிச்சயமாக இதே தான் பாடிக்கொண்டு இருக்க வேண்டும்.
1: ரெண்டு மாசத்துக்கா? அப்படிலாம் இல்ல, வருவேன், நடுவில் வருவேன் ப்ரோ.
0: நிச்சயமாக இதோ நீங்கள் கேட்ட பாடல் கேட்டு முடியும்.
1: நிச்சயமா வருவேன்.
0: தென்காசி மாவட்டம் சோழச்சேரி விஜயஹர்ஸ்குமார் அவர்களின் விருப்பத்திற்காக ஓடி விளையாடு பாப்பா.

அந்த பசுமிக நல்லதடி பாப்பா, பாலை பொழிந்து தரும் பாப்பா. அந்த பசுமிக நல்லதடி பாப்பா, பாலை குழைத்து வரும் நாய்தா, பாலை குழைத்து வரும் நாய்தா.

கப்பலோட்டிய தமிழன் என்ற திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் தென்காசி மாவட்டம் வீர கேரளம் புதுரோட்டம் சோலைச்சேரி விஜி அரசகுமார் அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்று சுதந்திர தினத்தை முன்னிட்டு அந்த அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவர்களுக்கு நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடலாக ஒரு பாடல் இது. அதற்கு முன் நேயர் சொந்தங்களே, இன்று இரவு 10 மணி அளவில் இரவின் மடியில் ஈர விழிகள் என்ற தலைப்பில் அழகான ஒரு பாடல்கள் பதிவிட்டு கொண்டு இருக்கிறார்கள் நேயர் சொந்தங்கள். நீங்களும் விழிகள், விழி என்ற பதத்தில் ஆரம்பிக்கும் பாடல்களை தேர்வு செய்து குழுவில் பதிவிட்டு கேட்டு மகிழுங்கள் நேயர் சொந்தங்களே. இரவின் மடியில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்கள். அவர்களுக்கு நிகழ்ச்சியில் கலந்து உங்கள் வாழ்த்துக்களையும் பதிவுகளையும் தந்து உற்சாகப்படுத்துங்கள் அன்பு சொந்தங்களே. இது நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடலாக

அழகான ஒரு பாடல் கேட்டுக்கொண்டு சொந்தங்களை இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் கேட்கட்டும் என்ற நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசித்த அத்துணை நேர் நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீத நேசன். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலை இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.

அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கரெக்டாக 10 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும்னு நினச்சேன், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 5 நிமிடம், இப்போது நேரம் 10:07:13. இன்று தான் நான் முதன்முறையாக சபரி இணையதள வானொலியில் எனது நிகழ்ச்சியாக இரவின் மடியில் ஈரவிழிகள்

0: இந்த நிகழ்ச்சியை வந்து தினந்தோறும் தொகுத்து வழங்க இருக்கிறேன். நேயர்கள் வந்து நிறைய பாடல் பதிவிட்டிருக்கிறீங்க, ஒரு அற்புதமான பாடல். அனைத்து பாடலுமே இடைக்கால பாடல்கள். அதனால் அந்த விழிகள் அப்படின்னா, அந்த விழிகள் வந்து ஆரம்பத்தில் எல்லாத்துக்குமே வாழ்க்கைக்கு காரணமாவது விழிகள் தான். அந்த கண்கள் வந்து இல்லை என்றால் நம்ம எதையுமே பார்க்க முடியாது, செய்ய முடியாது, எதுவுமே இல்லை. இருண்ட உலகம், அதாவது கிணற்று தவளை மாரி தான் நம்ம வந்து வாழ்க்கை இருக்கோம். அந்த கண்ணுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். கண் வந்து எப்படி சொல்கிறதுனா, அதுக்கு ஓய்வு, நம்ம தூங்கணும், அதுக்கு தான் நல்லா தூங்கணும்னு சொல்கிறது. ஏன்னா நம்ம நல்லா உறங்கினால்தான் அந்த உடல் ரீதியாக இரத்த ஓட்டங்கள், கண்ணுக்கும் ரெஸ்ட்டு கிடைக்கும், மூளைக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும். அதாவது அதுக்கு ஓய்வு என்பது உடலுக்கு கண்டிப்பாக அவசியம் இருக்கணும். ஓய்வு இல்லாமல் இருந்தோம்னா சில உறுப்புகள் எல்லாம் வந்து செயலியக்கத்தான் செய்யும். அதனால் அந்த உடல் உறுப்பிலே கண் வந்து முக்கியமானது, எல்லாருக்கும் தெரியும். அதனால் தான் விழிகளில் வந்து ஒரு வரி, இந்த வரியில் வர பாடல்கள் பதிவிடுங்கள்னு சொல்லியிருந்தேன். அனைத்து அன்பான உறவுகளும் அற்புதமான பாடல்களை பதிவிட்டு காத்திருக்கிறீங்க. உங்கள் இதயம் தொட்ட பாடல்களை தொகுத்து வழங்க வந்திருக்கிறேன். இரவின் மடியில் ஈரவிழிகள், இந்த நிகழ்ச்சி வந்து தினந்தோறும் ஒலிபரப்பாகும். இன்று முதல் நாள், அனைவரையும் இணைத்து கொண்டு பண்பலையில் கேட்க காத்திருக்கும் அன்பான உறவுகளையும் இணைத்து கொண்டு எனது நிகழ்ச்சியை துவங்க இருக்கிறேன். உங்களுக்கு அனைத்து பாடல்களையும், உங்களது அனைத்து பாடல்களையும் தொகுத்து வழங்குவது ஆர்ஜே பிரியா வீரமணி. நான் திருவண்ணாமலை மாவட்டம் படவேடிலிருந்து தினந்தோறும் பேசி மகிழ்வேன். இதுக்கப்புறமும் தொடர்ந்து இணைந்திருங்கள். சபரி வானொலியில் அனைத்து பாடல்களும் வலம் வரும். வாட்ஸ்அப் தளத்தில் இணைந்திருக்கும் அன்பான உறவுகள் பதிவுகளை பார்க்கலாம். மோகனரங்கன் ஐயா இணைஞ்சி பதிவு கொடுத்துருக்காரு. நிகழ்ச்சி சிறப்புற வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி ஐயா. சிங்கர் சிவராமன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. சபரி வானொலி இயக்குனர் கீத நேசன் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஆர்ஜே விஜய் சகோதரி கீத நேசன் அவர்களுக்கு இதை ட்ராக் பண்ணி போட்டிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. பாரதி தனபால் அவர்கள், அதாவது பூச்சென்று கொடுத்து வாழ்த்திருக்காங்க, நன்றிகள். தேன்மொழி சகோதரி இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. பாரதி தனபால் சகோதரி நிகழ்ச்சி சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, நன்றிகள். தேன்மொழி சகோதரி, என்ன இது பாரதி, முதல் நிகழ்ச்சி இன்று தான் தொடங்கி வைக்க வந்துவிட்டாய், சிறப்பு அப்படின்னு பாரதி சகோதரிக்கு வந்து ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க, நன்றி. தேன்மொழி சகோதரி தான் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, பாடல் நிறைய வந்துவிட்டது ஆனால் நீங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் என்ன சூழ்நிலையில் இருக்கிறேன் என்பதை யோசிக்க வேண்டும். 9 மணிக்கு பாடல் பதிவிறக்கம் செய்துவிட்டு இரவு உணவு சாப்பிட வேண்டும். அதனால் வந்து எனக்கு டைம் சரியாக இருந்தது சகோதரி. நான் அதாவது ஃப்ரீயாக இருந்தேன்னா கண்டிப்பாக கொடுத்துருப்பேன் உடனே. எனக்கும் சில வேலைகள், அது உங்களுக்கும் தெரியும். நன்றி. பாரதி தனபால் சகோதரி தேன்மொழி சகோதரிக்கு, அதாவது வாராஜா அப்படின்னு செல்லமாக கொடுக்குறாங்க, மிக்க நன்றிகள். அடுத்து செல்வி செல்லும் நிகழ்ச்சியில் இணைஞ்சி பாடல் பதிவு செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க சகோதரி. நான் 9 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் நீ உறவுகளுக்காக நேரம் ஒதுக்கி நான் ஏற்கனவே பதிவிட்டிருந்தேன். நீ கொஞ்சம் முன்னாடியாக பதிவிட்டிருக்கலாம், இன்று பதிவிடுங்கள் பரவாயில்லை. நாளை முதல் 9 மணி முதல் 10 மணி வரைக்கும் பதிவிடுங்கள். 10 மணிக்கு மேல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் போது பாடல் பதிவிட்டால் ஒளிபரப்பாகாது சகோதரி. ஆனால் இன்று பதிவிடுங்கள், பதிவிறக்கம் செய்து உங்கள் பாடலை ஒளிபரப்பு செய்கிறேன். மதுரை அழகர் அவர்களும் பாடல் கேட்டிருக்காரு, பாடல் கேட்கல ஆனால் ஏற்கனவே பதிவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மதுரை மாட்டுத்தாவணி அழகர் நன்றி வாழ்த்துன்னு சொல்லியிருக்கீங்க. பதிவிட்டு அனைத்து நேயர்களும் உற்சாகப்படுத்தி வரவேற்றமைக்கு அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு என்று நிகழ்ச்சியில் முதல் பாடல் இனிய இரவு வணக்கம். சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் அவர்கள் வந்து ஒரு அருமையான பாடல் கேட்டிருக்காங்க முதல் பாடலாக. திரைப்படம் கடைக்கண் பார்வை பாடல் விழி தீபம் உன்னை தேடுதே உன்னை தேடும் இந்த பாடல் வரியில் வந்து கேட்டிருக்காரு. ஏன்னா இவர் அதாவது இவர் எஸ்பிபி ஐயா ஒரு ரொம்ப தீவிர ரசிகர். அவர் என்றாலே அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவரை பற்றி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளாக நன்றாக தெரியும். இருந்தாலும் ஒரு இந்த இசைனா அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பாடல் அப்படின்றாலே யாரும் அதிகமாக கேட்காத பாடல்களை அவர் தேர்வு செய்து பதிவு கொடுப்பார். அதில் வந்து அவர் வல்லமை பெற்றவர் பாடல் எடுப்பதில். கண்டிப்பாக அவர் பாடல் ஒரு வித்தியாசமாக இருக்கும். தினம் தினமும் ஒரு கேட்காத பாடலை கொடுப்பாரு. அதனால் அவர் விருப்பத்தில் இன்று முதன்முறையாக எனது நிகழ்ச்சியில் முதல் நேயராக சிங்கர் சிவராமன் அவர்கள் விருப்பத்தில் இந்த பாடல் ஒலிக்கிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 10:13:28. இதோ சிங்கர் சிவராமன் ஐயா விருப்பத்தில் பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அதற்கு முன்னதாக ஒரு விளம்பரம் கேட்டுவிட்டு அந்த பாடலை ஒலிபரப்பு செய்கிறேன்.
1: ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ், பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.

ஒலித்த பாடல் இன்றைய நிகழ்ச்சியில் முதல் பாடலே ஒரு அருமையான பாடல், அருமையான கவிதை வரிகளை கொண்ட பாடல். மிக்க நன்றி ஐயா. நாகராஜன் சிங்கர், சிங்கர் சிவராமன் நாகராஜன், அது மூணு நாள் பேர் வச்சிருப்பாரு. நன்றிகள். பாடல் ஒலித்த நேரம் 10:18. நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல் கடைக்கண் பார்வை. இந்த படத்திலிருந்து தான் விழி தீபம் உன்னை தேடும் இந்த பாடல் வரியில் ஒரு அருமையான பாடல், முதல் பாடல். சென்னை சிங்கர் சிவராமன் ஐயா விருப்பத்தில் தான் பாடலை கேட்டு ரசித்தோம். மிக்க நன்றிகள். செல்வி செல்வம் சகோதரி இணைஞ்சிருக்காங்க. நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன், பாடல் பதிவு செய்ய சொன்னீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடல் பதிவு செய்யுங்க சகோதரி, கொடுக்குறேன். கோவை காயத்ரி சகோதரி முதல் பாடலே சூப்பர்னு சொல்லியிருக்காங்க, நன்றிகள். செல்வி சகோதரி, ஆமாம் முதல் பாடல் சூப்பர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மிக்க நன்றி. இயக்குனர், வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் பதிவு, விழி தீபம் உன்னை தேடும் பாடல் சூப்பர் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மிக்க நன்றிகள். ஆர்ஜே விஜய் சகோதரி முதல் பாடல் செமையான பாடல், நல்ல பாடல், நன்றின்னு சொல்லியிருக்காங்க, நன்றிகள். சிங்கர் சிவராமன் ஐயா ஒரு காட்சி படம் கொடுத்துருக்காரு. என் விருப்ப பாடல், ஓ ஆமாம், எஸ்பிபி ஐயா, கேஜி ஜேசுதாஸ் அவங்க இரண்டு பேருமே வந்து அவருக்கு உயிர் நாடி. வலதுபுறம் ஒரு ஆள், இடதுபுறம் ஒரு ஆள், அவர் இரண்டு கைகள் வந்து தூண் மாதிரி அவருக்கு பாடலுக்கு. அதனால் என் விருப்ப பாடல் வழங்கியமைக்கு நன்றிகள். என்றும் அன்புடன் சிங்கர் சிவராமன் நாகராஜன். என் விருப்ப பாடல் வழங்கியமைக்கு நன்றிகள்னு ஒரு ஒரு, அதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு தொகுப்பாளர் எப்படி ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி போடுவாங்களோ அந்த மாதிரி போட்டிருக்காரு. மிக்க நன்றிகள் ஐயா, ஒரு அருமையான பாடல், நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நீங்கள் முதல் பாடலாக எப்படி கரெக்டாக இணைச்சேன், நான் நிகழ்ச்சியில் இணைச்சேன் உங்களை, ஆனால் கரெக்டாக முதல் பாடலாக வந்துட்டீங்க, மிக்க நன்றி. அருமையான பாடல். தேன்மொழி சகோதரி விழி தீபம் உன்னை தேடும் அருமையான பாடல், அரிதான பாடல் தேர்வு, அருமை, நன்றின்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். செல்வி சகோதரி டிலைட் பண்ணிட்டாங்க, என்ன பதிவுன்னு தெரியல. கோவை காயத்ரி சகோதரி செல்வி அவர்களுக்கு ஏற்கனவே கேட்டு இருக்காங்க சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றி. செல்வி சகோதரி கோவை காயத்ரி அவர்களுக்கு, சரி அப்போ நான் வேறு பாடல் யோசிக்கிறேன். எந்த பாடலும் யோசிக்காதீங்க, எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன் நான் லைனாக, அதை மாற்ற முடியாது. உங்கள் பாடல் வந்து பதிவிறக்கம் பதிவிறக்கம் இப்போது 10 அப்புறம் பாடல் போட்டவங்க வந்து பதிவிறக்கம் செய்யவில்லை, நான் அதை பதிவிறக்கம் செய்து ஒளிபரப்பு செய்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்து இரண்டாவது பாடலாக இரவின் மடியில் ஈர விழிகள் நிகழ்ச்சியில் ராம் லட்சுமன் இந்த படத்திலிருந்து விழியில் உன் விழியில் ஒரு பூ பூத்ததே இந்த பாடல் வரியில் வந்து மோகனரங்கன் பத்மாவதி சந்தோஷபுரம் சென்னை 73 கேட்டிருக்காரு. இதை சார் உங்கள் விருப்ப பாடல், இவரும் வந்து பாடல் வந்து சிறப்பான பாடலாம் எடுப்பார், இந்த பாடலையும் கேட்டு ரசிக்கலாம். மோகனரங்கன் ஐயா அவர்கள் விருப்பத்தில் பாடல் ஒலிக்கும் நேரம் 10:22. இதோ இந்த பாடல், விழி தீபம் எப்படி ஏற்றுகிறது என்று பார்க்கலாம்.

0: ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.
1: ஒலித்த பாடல் நிகழ்ச்சியில் அற்புதமான பாடல். அனைத்து பாடல்களுமே இன்று வலம் வரும் இருக்கும் அனைத்து பாடல்களுமே ஒரு அருமையான பாடல்கள் தான். நல்ல கருத்தாழமிக்க உள்ள ஒரு பாடல், உங்கள் மனதை தொட்ட பாடல் ஒலித்து சென்றது மோகனரங்கன் ஐயா. பாடல் ஒலித்த நேரம் 10:27. ராம் லட்சுமண் இந்த படத்திலிருந்து விழியில் உன் விழியில் ஒரு பூ பூத்ததே இந்த பாடலை விரும்பி கேட்ட அன்பான நேயர் மோகனரங்கன் பத்மாவதி சந்தோஷபுரம் சென்னையிலிருந்து கேட்டிருந்தாரு. மிக்க நன்றிகள் ஐயா. கோவை சகோதரி காயத்ரி அவர்கள் பதிவு, அருமையான இனிமையான பாடல் சூப்பர்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள். மோகனரங்கன் ஐயா பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காரு. பாடலை வழங்கிய தோழர் ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி, மகிழ்ச்சி. பாடலை ரசித்த அனைவருக்கும் நன்றியும் சொல்லியிருக்கீங்க. நன்றிகள் ஐயா, அருமையான பாடல். பாரதி சகோதரி பாடல் மிக அருமை அப்படின்னு பதிவு கொடுத்துருக்கீங்க, நன்றிகள். ஆர்ஜே விஜய் சகோதரி சவால் பட பாடல் மிக சிறப்பு, சவாலா பாடலுக்கு சவாலா, நன்றி சகோதரி. பாரதி சகோதரி மனதை தொட்ட பாடல் ஸ்டார் கொடுத்துருக்காங்க, நன்றிகள். வேலூர் அன்பு பிரேமா அவர்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சி பதிவு கொடுத்துருக்காங்க. அன்பான இனிய இரவு வணக்கம். இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் கவிமணி ஆர்ஜே வீரமணி அவர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள் சொல்லி இணைஞ்சிருக்காங்க. வாங்க அன்பு பிரேமா அவர்களே, அடுத்த பதிவு. அனுக்ஸியா, நீங்கள் தமிழில் உங்கள் பேர் வந்து பதிவிடுங்க கிளியராக. ஆங்கிலத்தில் பதிவு இறக்கம் வேண்டாம், ஏன்னா நிகழ்ச்சியில் வந்து இது இணையதள வானொலி, ஆங்கில வார்த்தை பதிவாக கொடுக்க வேண்டாம். நெகட்டிவ் சிறந்த வாழ்த்துக்கள். நீங்கள் ஆங்கிலத்தில் தயவுசெய்து யாருமே இந்த தளத்தில் வந்து ஆங்கில மொழிபெயர்ப்பு வேண்டாம், ஏன்னா ஆங்கில பதிவு வந்து இது தமிழ் வானொலி, தமிழுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் 100%. இது எந்த இடத்தில் ஆங்கிலத்தை பயன்படுத்த வேண்டுமோ அங்கே பயன்படுத்துங்கள். நீங்கள் உங்கள் பெயர், உங்கள் ஊர் பதிவு கொடுங்க, ஏன்னா இதில் வர்றதில் வந்து கரெக்டாக ஊர் பேரெலாம் வரல, நீங்கள் பதிவு மட்டும் கொடுங்க. ஒரு சில பாடலை கேட்டுவிட்டு என் விழிகளுக்கு ஓய்வு தர வேண்டும் ஐயா, உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படி சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து 10 நிகழ்ச்சி என்பதால் சிலர் வந்து 10 உறங்குகிறார்கள், 9 உறங்குவாங்க, அது நேர காலம் எனக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த இரவு வேளையில் அந்த இரவின் மடியில் ஈர விழிகள் நிகழ்ச்சி தலைப்புக்காக ஒரு 11:00 to 12:00 கூட ஆகலாம், அதனால் பாடல் வந்து கண்டிப்பாக அனைவரது பாடலும் ஒளிபரப்பாகும். இந்த தலைப்பு எதற்கு வைத்தேன் என்று இதை கண்டுபிடித்தால் நீங்கள் பதிவு தளத்தில் கொடுங்கள் என்று சொல்லியிருந்தேன், யாருமே பதிவு கொடுக்கல. இரவின் மடியில் ஈர விழிகள், இதற்கான விளக்கம் வந்து யாருக்குன்னா தெரிஞ்சால் நீங்கள் பதிவு கொடுங்க, நான் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். நான் அது ஏன் வச்சேன், அந்த தலைப்பு ஏன் இந்த வானொலியில் இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன் என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன், நன்றிகள். அடுத்து தேன்மொழி சகோதரி, விழியில் உன் விழியில் ஒரு பூ பூத்ததே பாடல் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக இனிமையான இந்த பாடல்னு சொல்லியிருக்கீங்க, இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி தேன்மொழி சகோதரி சொல்லியிருக்காங்க, நன்றி. கோவை காயத்ரி சகோதரி சிறப்பாக பாடலை தொகுத்து வழங்கும் ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு மிக்க நன்றி சொல்லியிருக்காங்க, நன்றி சகோதரி. ராமாபுரம் அனுசியா, நன்றி சகோதரி. ஏன்னா நீங்கள் பாடல் பதிவிடும்போது உங்கள் பாடலின் பெயர், பாடல் வரி, நீங்கள் எந்த ஊர் அதை வந்து தெளிவாக பதிவிடுங்க, எல்லா நேயருக்கும் சொல்கிறேன். ஏன்னா இங்கே வந்து பார்வேட் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக இருக்கும், இரண்டாவது பாடல் மூன்றாவது பாடல் அப்படின்னா இந்த நேயர் தான் இங்கே பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெளிவாக தெரியுன்றதுக்காக நான் சொல்கிறேன். கொஞ்ச நாள் ஏன்னா இதில் பயணிக்கும் போது நான் கொஞ்ச நாள் பயணிச்சுட்டேன்னா இன்னார் இந்த ஊர் தான் அப்படின்னு எனக்கு தெளிவாக தெரியும். அதுக்கப்புறம் பேரே இல்லைனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு ஏன்னா உங்கள் பெயர் ஊர் கரெக்டாக வந்து பதிவிடுங்க. ராமாபுரம் அனுசியான்னு பதிவு கொடுத்துருக்கீங்க, வாங்க சகோதரி. ஏன்னா ஆங்கிலத்தில் எந்த வார்த்தையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதற்கான காரணத்தை நான் சொல்கிறேன். இப்போ நான் பேசும்போது கூட சில வார்த்தைகள் ஆங்கிலத்தில் வந்துடும், அது எப்படி வரும்னு தெரியாது. அந்த மாதிரி வந்து இப்போ ஏன்னா அது நம்ம பழகிட்டோம், மற்றவங்கிட்ட பேசும்போது பழகிட்டோம், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த இப்போ கூட இப்போ சொல்கிறேன், ஆங்கிலத்தில் தான் வந்துருச்சு அந்த வார்த்தை. நன்றிகள் தேன்மொழி சகோதரி. அனுசியா அக்கா நமது சபரி வானொலியில் அறிவிப்பாளர் அவர்கள் தனி ஓ ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், கண்ணுன்னு நினைக்கிறேன். குணமாகட்டும் சகோதரி, நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சுதா என்னன்னு தெரியல, அதனால் ஓய்வு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள், நன்றாக குணமடைய இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி சகோதரி. ஏன்னா இவங்க ஒரு ஆர்ஜே, அதனால் வந்து உங்களுடைய பெயரை நான் ஆர்ஜேவாக ஆர்ஜே அனுசியா என்று இனிமேல் வந்து கண்டிப்பாக சொல்வேன். நன்றி சகோதரி. செல்வி செல்லும் சகோதரி தேன்மொழிக்கு சகோதரிக்கு சூப்பர்னு சொல்லியிருக்காங்க, நன்றி. கோவை காயத்ரி சகோதரி, கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அனுசியா சகோதரின்னு தகவல் கொடுத்துருக்கீங்க, உங்கள் தகவலுக்கு அனைவருக்கும் நன்றிகள். அடுத்து இவர் புதிய உருவா என்னன்னு தெரியல, இவரும் பெயர் போடலை. பாடல் மிகவும் அருமை, எனக்கு பிடித்த பாடல்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் பேர் வந்து பதிவிடுங்க ஐயா, கீழே வந்து ஒரு பதிவு கொடுத்துருங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர் எந்த ஊர் என்று பதிவு கொடுங்க. அடுத்த பாடல் மூன்றாவது பாடல், இரவின் மடியில் ஈர விழிகள் நிகழ்ச்சியில் படம் நூறாவது நாள் பாடல், விழியிலே பனி விழியிலே மௌன மொழி பேசும். இந்த பாடல் வரியில் பி ருக்மணி அம்மா சந்தோஷபுரம் சென்னையிலிருந்து கேட்டிருக்காங்க. இதோ வருகிறது அடுத்த பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 10:34:46. இந்த நேரத்தில் இந்த பாடல் இப்போது ஒலிக்கிறது, கேட்டு ரசிக்கலாம், இணைந்திருங்கள்.

அன்பு உறவுகளை இப்போது கேட்கிறதா? பதிவுகளை படித்துவிட்டு வருகிறேன். டச் ஆயிட்ருக்கு, மைக் கட் ஆயிடுச்சு, அதனால் மன்னிக்க வேண்டும். மறுபடியும் அந்த பதிவுலாம் படிக்கிறேன். ஏற்கனவே படிச்சுட்டு அந்த பதிவுலாம் திரும்ப இன்னொரு முறை படிக்க வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு எதுவும் கேட்டிருக்காது, சைலண்ட் ஆகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஒலித்த பாடல் 100வது நாள் படத்திலிருந்து தான் கே

பிரமாதம் கலக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றிகள். மகேஷ் மார்ட் நாகர்கோயிலிருந்து விழியிலே மணி விழியிலே மௌன மொழி பேசும் ஒரு காட்சி படம். நன்றி தேன்மொழி சகோதரி, இனிமையான இதமான பாடல் அருமை. தேன்மொழி சகோதரி பாடல் இனிது நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ஜே சாரி பத்மாவா? ஆமாம், இங்கே எல்லாம் டெலீட் பண்ணியிருக்காங்க, எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல. ஓ, எதோ குரல் வரலன்னு சொன்னதுக்காக பாடல். ஆர்ஜே அனுசயாச பதிவு, பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறேன், பாடல்களுக்கு பதிவு போட இயலாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வேண்டாம் சகோதரி, ஏன்னா உங்கள் கண் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஓய்வெடுப்பது தான் சிறந்தது. பாடல் எப்போ வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளுங்களாம். நீங்கள் உறங்குங்கள், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், அப்போது தான் இன்னொரு நாள் வந்து நீங்கள் குணம், அதாவது உங்களுக்கு கண் பிரச்சனை இல்லாமல் குணமாயிட்ட பிறகு நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஏற்கனவே சபரி வானொலியில் ஆர்ஜேவாக இருந்தீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. இப்போ பதிவில் பார்க்கும்போது தான் நீங்கள் ஏற்கனவே முன்னாள் ஆர்ஜே அப்படின்றது தகவல் தெரியும். நன்றிகள், நீங்கள் ஓய்வெடுக்கலாம். மகேஷ் மார்ட் நாகர்கோயிலிருந்து ஒரு இரண்டு கண்களை வைத்து ஒரு கண் அடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. அந்த மகேஷ்ன்றதுக்கு நேராக வந்து கண் அடிக்கிறார், எதுக்குன்னு தெரியல. ஒரு கண்ணு மட்டும் சைலண்ட்டாக இருக்குது. இரண்டு கண் அடிச்சுட்டு ஒரு கண் அடிக்கிறார், அதை உத்து பார்த்தா அப்படி தான் தோணுது. நன்றி சார், நல்ல ஒரு, அதாவது ரசிக்கிற மாதிரி ஒரு அந்த கண் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, மிக்க மகிழ்ச்சி. அடுத்து கோவை காயத்ரி சகோதரி, எனக்கும் கேட்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் சகோதரி, அது கை டச் ஆகி மைக் ஆஃப் ஆகிட்டுருக்கு. அதெல்லாம் ஒன்றும் தவறுதெல்லாம் வரும், பிரச்சனை இல்லை, ஏன்னா அது நான் தெரிஞ்சு பண்ணதில்லை. அது இந்த வாட்ஸ்அப்புக்கு தள்ளும்போது, ஏன்னா சில டிஸ்பிளேவில் வந்து வாட்ஸ்அப் அங்கேயே வரும், இது தள்ளும்போது அங்கே டச் ஆகிட்டுருக்கு. கோவை காயத்ரி சகோதரி இப்போது கேட்கிறது அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மிக்க நன்றி. மதுரை அழகர் அவர்கள் இரவின் அரைமணிப்பில், ஓ பாடல் கேட்டிருக்கீங்களா தெரியலையே. அமைதியான இரவின் அரவணைப்பில் அல்லது தனிமையில் கண்ணீர் நிரம்பிய கண்கள் அல்லது சோகம் நிறைந்த பார்வைகள், வாய்த்துக்களுடன் அழகர் பாடல் அருமை. நான் கேட்ட கேள்விக்கு இந்த பதிலா சார்? அதாவது இரவின் மடியில் ஈர விழிகள் அப்படின்னா என்ன, ஒரு அதுக்கு ஒரு பொருள்னா, என்னுடைய கற்பனையில் நான் கவிதை எழுதுவதனால் நான் சொல்கிறேன், என்னுடைய கற்பனையில் சொல்கிறேன், ஒரு கணவன் மனைவி இல்லை ஒரு, அதாவது காதல், இரு காதலர்கள் வந்து திருமணமாகாமல் காதலர்கள் வந்து ரொம்ப மனசுக்குள்ளோ அன்பான வார்த்தைகள் ஆசைகள் அதிகமாக பேசி பழகிட்டாங்கன்னா, இது எல்லாருக்குமே பொருந்தும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லாருக்குமே பொருந்தும். அதாவது அவனுடைய கஷ்டங்கள் வந்து அவனுக்கு தேவை. ஒரு இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம், நம்ம கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும், உணவு சாப்பிடாமல் இருக்க முடியாது. அவன் வந்து பேசணும், அதாவது அந்த காதலை வெளிப்படுத்தணும், சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். அப்போது வந்து பகல் ஃபுல்லாக வந்து சண்டை பேசலை, ஆனால் அந்த இரவு நேரம் வரும்போது இரவின் மடியில், அவள் மடியில் வந்து, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இரண்டு பேருக்கும் ஒரே பதில் தான் அது. யாருக்கு பிரச்சனையோ அவங்க வந்து அந்த மடி மீது வந்து ஒரு காதலன் வந்து சொல்கிறான், நான் என்ன உனக்கு அப்படி பண்ணிட்டேன், என் மேலே எதுக்கு உனக்கு அவ்வளோ கோபம், நான் அதாவது ரொம்ப வெளிப்படுத்துகிறான் அவனை, அந்த அவள் வந்து பிரிஞ்சிருவாளா நம்மளை விட்டு போயிடுவாளான்னு உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே அந்த வேதனையில் வெளியே வரும்போது கண்ணீர் கலங்கிய, அதாவது குட்டையில் ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தில் வந்து கலங்கிய நீர் போல், அந்த நீர் வந்து யாருனா குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது, கலங்கிட்டால் குடிக்க முடியாது அந்த தண்ணியை. அந்த மாதிரி வெளியவும் தள்ள முடியல அவனால் அந்த தண்ணியை, உள்ளவும் அதாவது கலங்கிய நீர் உள்ளே வந்து அந்த ஈரம் மட்டும்தான் தெரியும். அந்த விழியில் வந்து மேல் புருவத்துலேயும் கீழ்ப்புருவத்துலையும் அந்த கண் இமையில் அந்த நீர் மட்டும்தான் தெரியும், அதுக்கு தான் ஈரமாகுது, அந்த ரெண்டு கண் வந்து ஈரமாகுது, ஈர விழிகள் சொல்ல முடியாமல் தவிக்கிறான் அவனுக்கு. அதாவது அவங்க அந்த பெண் வந்து மறுக்கிறா, அந்த ஏற்றுக்கலை, அப்போ என்ன ஆகுது, ஈரமாயிடுது அந்த கண். பேசிடுறான், பேசிட்ட பிறகு அவள் ஏற்றுக்காத போது அந்த கண் வந்து அந்த மன வேதனையில் அந்த வழியில் ஈரமாயிடுது. இதுதான் இதனுடைய அர்த்தம், இந்த தலைப்புக்கு என்னுடைய கான்செப்டில் நான் அப்படி

0: சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ தெரியல. மதுரை அழகர் அவர்கள் பதிவு. மிக்க நன்றிகள் ஐயா. இதுவும் ஒரு சிறப்பான பதிவு தான். ஏன்னா இதை ரெண்டு விதமாக எடுத்துக்கொள்ளலாம். அமைதியான இரவின் அரவணைப்பில் நான் சொன்ன வார்த்தையில் இது ஒரு பாயிண்ட்டு. அல்லது தனிமையில் கண்ணீர் நிரம்பிய போது. தனிமையில், அதாவது இரவின் அணைப்பில்னால் அது தெரியும் எல்லாருக்குமே என்னான்னு. அதாவது எவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்தாலும் அப்போ வந்து அந்த இடத்துல வழி விடுவாங்கன்றதான ஒரு அர்த்தம். அல்லது தனிமையில் கண்ணீர் நிரம்பிய. தனிமையில் வந்து அதை நினச்சி கூட சோகமாக கண்ணீர் நிரம்பும் இல்லையா? கண்ணீரில் கண்கள் அல்லது சோகம் நிறைந்த பார்வைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்களுடன் அழகர். பாடல் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் பதிவுக்கு நன்றி. அனைத்து பதிவிட்ட அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நான் சீக்கிரமாக நிகழ்ச்சி முடிக்கிறேன். அதிகமாக பேசலை, ஏன்னா டைம் ஆகிடும். டைம் ஆச்சுன்னா அப்புறம் கொடுக்க முடியாது. அடுத்த பாடல் நிகழ்ச்சியில் மகேஷ் மார்ட் நாகர்கோயிலில் இருந்தால் கேட்டிருக்காரு. ஏன்னா இந்த பாடல் நான் பதிவிறக்கம் செஞ்சிட்டேன். இந்த பாடல்னால் விழிகளில் கோடி அபிநயம் பாடல் வரியில் கேட்டிருந்தீங்க. ஏன்னா அதே பாடல் வந்து மூணு பேர் கேட்டிருக்காங்க, அதனால் மாற்ற சொல்லியிருந்தேன். இவர் ஐயா வந்து மாற்றிட்டார் கீழே. இந்த பாடல் இல்லை, உங்கள் விருப்ப பாடல். நீங்கள் பதிவிட்ட பாடல் வந்து விழிமூடி யோசித்தால் அயன் படத்திலிருந்து அந்த பாடலை பதிவிறக்கம் செய்திருக்கிறேன். இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது ஐயா. மகேஷ் மார்ட் அவர்கள் விருப்பத்தில் பாடல் ஒலிக்கிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 10:50 ஆகிவிட்டது. இந்த நேரத்தில் ஒலிக்கிறது சபரி வானொலியில். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜே பிரியா வீரமணி. இதோ அந்த பாடல் கேட்டு ரசிக்கலாம்.
1: ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.
2: போயிட்டு

ஒலித்த பாடல் மகேஷ் மாத் அவர்கள் விருப்பத்தில் தான் இந்த பாடல் ஒலித்து சென்றது. ஒரு அதாவது புதிய சாங் என்றாலும் ரொம்ப புதுசு கிடையாது, கொஞ்சம் நாள் ஆன பாடல் தான் இது. அருமையான பாடல், அருமையான கவிதை வரிகளை கொண்ட பாடல், மிக்க நன்றிகள். ஒலித்த பாடலின் படம் அயன் படத்திலிருந்து ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். விழி மூடி யோசித்தால் மனசுக்குள்ளே என்னெல்லாம் வரும் அப்படின்றது கற்பனையில் கவிஞர் எழுதியிருந்தார். அருமையான பாடல் மகேஷ் மாட் நாகர்கோயிலிருந்து கேட்டிருந்தீங்க, மிக்க நன்றிகள் ஐயா. என் விருப்ப பாடலை தருகின்ற சகோதரருக்கு என் மனம் நிறைந்த நன்றிகள் சொல்லியிருக்கேங்க. நன்றி. கோவை காயத்ரி பதிவு, அருமையான பாடல், அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் சொல்லியிருக்கீங்க. மகேஷ் மார்ட் நாகர்கோயில் அவர் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அனைவருக்கும். அந்த காட்சி படத்தை கொடுத்துருக்காரு மகேஷ் மார்ட் அவர்கள். இன்னொரு காட்சி படம் சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள், விழி மூடி கேட்டால் தூக்கம் வந்துவிடும் போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ விழி மூடாமல் இருங்க சார், நிகழ்ச்சி முடியும் வரை இயக்குனர் கேட்டு தான் இருக்கணும். குறைகள் நிறைகள் எது இருந்தாலும் கண்டுபிடித்து சொல்வீர்கள். அப்போ தான் யாருன்னா எதனா பதிவு போட்டாங்கலாம், அதுக்கு என்ன பேசுகிறோம், என்ன ஆன்சர் கொடுக்குறோம், சரியாக கொடுக்குறோமா கொடுக்கலையா, இது சரியான கேள்வி அப்படின்றதெல்லாம் உங்கள் மனதில் வந்து எழும்போம். அதனால் நீங்கள் விழித்திருந்தால் நல்லது. கண்டிப்பாக வானொலி இயக்குனர் விழித்திருக்க வேண்டும். தேன்மொழி அவர்கள் பதிவு, அருமையான பாடல், இனிமையான இதமான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. பாடல் இனிது நன்றின்னு சொல்லியிருக்கீங்க சகோதரி. நீங்கள் அந்த ஸ்டிக்கர் பதிவு போடுறத விட எழுத்து வடிவில் கொடுங்க. உங்கள் எண்ணங்கள் எழுத்து வடிவில் தளத்தில் வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா இதே பதிவு தொடர்ந்து எல்லா பாடலுக்கும் வருதுன்னும் போது அது, இப்போ நீங்கள் எழுத்து வடிவில் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றங்கள் வந்து வரும்போது படிக்கிறதுக்கு எனக்கு நல்லாயிருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக. அதனால் ஒன்றும் தவறு இல்லை, கொஞ்சம் எழுத்து வடிவிலையும் கொடுங்க, இந்த ஸ்டிக்கர் பதிவும் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி சகோதரி. மகேஷ் மாட் அவர்கள் பதிவு, ஆஹா இயக்குனருக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு போல், தூங்கிட்டு சூப்பர். நன்றி சார், அவர் தூங்க மாட்டார் சார். நிகழ்ச்சி முடிச்சுட்டு நான் அவருக்கு கால் பண்ணுவேன், என்ன தூக்க நிலையில் இருக்கிறாரா இல்லை கண் விழித்த நிலையில் இருக்கிறாரான்னு நான் கண்டுபிடித்து விடுவேன் அல்லவா. செல்வி செல்வம் அவர்கள் பதிவு, மகேஷ் மாட் அவர்களுக்கு ஒரு பதிவு, அருமையான பாடல் சொல்லியிருக்காங்க. நன்றி மகேஷ் மாட் அவர்கள், சபரி இயக்குனர் அவர்களுக்கு வடிவேல் வந்து இப்படிலாம் தூங்குறாருன்னு போய் பார்த்துருக்காரான்னு தெரியல. நன்றிகள். திரும்ப ஒரு காட்சி படம் பதிவு கொடுத்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு அடுத்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். ஒரு அருமையான பாடல் நடுக்குப்பம் சீனிவாசன் அவர்கள் விருப்பத்தில் படம் கண் சிமிட்டும் நேரம் படத்திலிருந்து விழிகளில் கோடி அபிநயம். எனக்கு மிக மிக ரொம்ப பிடிச்ச பாடல் இது. ஆனால் அந்த உறவுகள் வந்து கிட்டத்தட்ட மூன்று பேர் வந்து தொடர்ச்சியாக அதே பாடலை பதிவிட்டாங்க. இந்த பாடல் யாருக்கும் பிடிக்கலன்னு சொல்லவே முடியாது, அது போல ஒரு அற்புதமான பாடல். லட்சுமி சீனிவாசன், தர்சன் சுதிக்ஸ்கா குட்டி இவர்கள் விருப்பத்தில் வருகிறது அடுத்த பாடல். ஒரு அருமையான பாடல், எனக்கும் மிகவும் பிடித்த பாடல். அந்த பாடலையும் கேட்டு ரசிக்கலாம். ஒரு சூப்பரான பாடல்,

ஒலித்த பாடல் நடுக்குப்பம் சீனிவாசன் சகோ அவர்கள் விருப்பத்தில் தான் பாடலை கேட்டு ரசித்தோம். ஒரு அருமையான பாடல். இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். கண் சிமிட்டும் நேரம் படத்தில் இருந்த அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மிக்க நன்றிகள். இயக்குனர் அவர்கள் ஏனும் தலையை சுற்றி கீழே வீரர் ஹெல்மெட் போட்டு இருந்தாலும் கூட பரவாயில்ல, அப்படியே கட்டாந்தரையில் வந்து மல்லாக்கா படுக்கிறாரு. தூக்கம் வந்துடுச்சா சார்? தூங்க தானே, தூங்குங்க. மகேஷ் மார்ட் நாகர்கோயில் அவர்கள் பதிவு, இயக்குனருக்கு ஒரு பதிவு கொடுத்துருக்காரு. நன்றிகள். அடுத்த பதிவு, இரண்டு பதிவும் விழிகளில் கோடி அபிநயனு கொடுத்து காட்சிப்படுத்த கொடுத்துருக்காரு மகேஷ் மார்ட். நன்றிகள். தேன்மொழி சகோதரி, விழிகளில் கோடி அபிநயம் இனிமையான பாடல், சித்ரா எஸ்பிபி குரலில் அருமையாக உள்ளது, தேர்வு அருமை, நன்றின்னு சொல்லியிருக்கீங்க. கோவை காயத்ரி சகோதரி, விழிகளில் கோடி அபிநயம் பாடல் மிகவும் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். மகேஷ் மார்ட், என் விழிகளின் அபிநயம் எப்படி இருக்குது கீதநேசன் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு, அது அவர் தான் பதில் சொல்லணும் ஐயா. மதுரை அழகர் அவர்கள் பதிவு, அழகான பாடல் வரிகள், கவிஞர் வைர விஜயன், வைர விஜயனா கவிஞர் இந்த பாடலை எழுதியது? வைர விஜயன விஜயனா சார், அது எனக்கு தெரியல. வைர விஜயன், அழகான இசை விஎஸ் நரசிம்மன், அழகான பாடலை அழகான இரு குரல்களில் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் உடன் கேஎஸ் சித்ரா பாடியிருப்பாங்க அப்படின்னு ஒரு தகவல் கொடுத்துருக்கீங்க, நன்றிகள். மற்றும் ஒரு பதிவு, அழகான ஒளித்தரத்தில் பாடல் அருமை, நன்றி ஐயா, அழகர்னு சொல்லியிருக்காரு. இந்த படம் ஏப்ரல் 13/4/1988 கலைவாணர் கண்ணதாசனின் இயக்கத்தில் நடிகர் சரத்குமார் அறிமுகமான படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மற்றும் கார்த்திக் அம்பிகா நடித்து வெளிவந்த படம், வெற்றி கண்ட படம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் தகவலுக்கு நன்றிகள். இயக்குனர் அவர்கள் பதிவு, மகேஷ் மார்ட் அவர்களுக்கு எங்கிட்ட கேட்காதீங்க, கேட்காதீர்கள்னு சொல்லியிருக்காரு, எதுக்குன்னு தெரியல. சென்று வா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மிக்க நிகழ்ச்சியாக நிகழ்ச்சியில் பதிவிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு அடுத்த பாடல் போனால் ஒரு கேள்விக்குறி. விழியிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது, விருப்பம் கோவை காயத்ரி சகோதரி விருப்பத்தில் வருகிறது. அந்த விழியில் மலர்ந்தது எப்படின்னு கேட்கலாம். இதோ உங்கள் விருப்ப பாடல், 11:07 ஒலிக்கிறது, கேட்டு ரசிக்கலாம்.

ஒலித்த பாடல் என இடையில் வந்து கட்டாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். யாரும் பதிவு கொடுக்கல. பாடல் ஒலித்த நேரம் 11:16. இந்த இடையில் பாடல் பதிவிறக்கம் செய்தால் மானிட்டர் கட்டாயிடுது. அதுக்கு தான் நான் சொல்கிறது, முன்னாடி வந்து எனக்கு பாடல் பதிவு கொடுத்துருங்க, 9:00 போஸ்ட்டு போகிறேன்னா 10:00 கொடுத்துருங்கன்னு சொல்கிறது. இப்போ வந்து பாடல் பதிவிறக்கம்னா அங்கே மானிட்டர் கட்டாயிட்டுருக்குது, பாடல் வரவில்லை, தளத்தில் யாரும் பதிவும் கொடுக்கல நீங்கள். அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு மறுபடியும் ஆன் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து இனிமேல் என்னுடைய நிகழ்ச்சியில் 10:00 நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்போது பாடல் பதிவிட்டால் கண்டிப்பாக ஒளிபரப்பு செய்ய மாட்டேன். இப்போ பதிவிறக்கமே ஆகலை அந்த பாடல், இப்போ கொடுத்துருக்கிற பாடல் நான் பார்க்குற முயற்சி செய்கிறேன். தேன்மொழி சகோதரி, விழியிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது இனிமையான பாடல். பாடலை தேர்வு செய்த சகோதரி காயத்ரிக்கு நன்றி. பாடலை கேட்டுவிட்டு நீங்கள் போகலாம், தீர்ப்பு சொல்லிவிட்டாங்க. நன்றிகள் மகேஷ் அவர்கள் பதிவு ஒரு காட்சி பூங்கொத்து கொடுத்துருக்காங்க. கோவை காயத்ரி சகோதரி, என் விருப்ப பாடலை வழங்கிய மகிழ்வித்த சகோதரருக்கு மிகவும் நன்றி, மற்றும் கேட்டு ரசித்து பதிவிட்ட சபரி உள்ளங்களுக்கு நன்றிகள் சொல்லியிருக்காங்க. இயக்குனர் அவர்கள் பதிவு தேன்மொழிக்கு, போனால் அவ்வளவுதான், உங்கள் பாட்டை தான் நாங்கள் கேட்டோம், இல்லை எங்கள் பாட்டை நீங்கள் கேட்கணும் சொல்லிப்புட்டேன். ஓஹோ ஆகண்ணா ஓ அண்ணா அக்கண்ணான்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் இந்த மொழியெலாம் படிச்சுட்டு இருந்தால் டைம் ஆகிடும். மகேஷ் மாட் அவர்கள் பதிவு பூச்செண்டு கொடுத்து உங்கள் மகேஷ்னு போட்டிருக்காரு. செல்வி செல்வம் அவர்கள் பதிவு இதை பார்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றி. அழகர் அவர்கள் ஒரு பெரிய பதிவு கொடுத்துருக்காரு. கவிஞர் பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் பாடல் வரிகள் அருமை, அழகு, அழகான இசை. இளையராஜா அழகான குரலில் பாடி எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அருமை, அழகு, நன்றி, வாழ்த்துக்கள் அழகர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செல்வி செல்வம் அவர்கள் பதிவு இயக்குனருக்கு, இப்படி வீழ்ந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லியிருக்காருங்க, நன்றி. மகேஷ் அவர்கள் பதிவு கைத்தட்டிருக்காரு, நன்றிகள். அடுத்து ஆஸ்கர் டெய்லர், நீங்கள் வந்து பதிவில் வந்து ஆஸ்கர் டெய்லர்னு போடுங்க, கீழே பாருங்கள். இவ்வளோ பெரிய பதிவு கொடுத்துருக்கீங்க, இரவு சிந்தனைகள் கொடுத்துருக்கீங்க, ஆனால் அந்த பதிவுகள் வந்து சிறப்பு. கீழே இனிய இரவு வணக்கம், நல்லா தூங்குங்கன்னு போட்டிருக்கீங்க, அது கீழே வந்து நீங்கள் பதிவு கொடுத்துருக்கணும், ஆஸ்கர் டெய்லர் அப்படின்னு சொல்லி உங்கள் பெயர் ஊர் இதை போட்டிருந்தால் நான் தெளிவாக படிப்பேன். ஏன்னா ஏற்கனவே இருந்த தொகுப்பாளர்கள் உங்கள் நீங்கள் வந்து எந்த ஊர் என்னன்றது அவங்க மனசில் பதிவாயிருக்கும், அதனால் சொல்லிவிடுவாங்க. நான் இன்று தான் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறேன், அதை வந்து சொல்லும்போது எனக்கு சொல்ல வராது, ஆஸ்கர் டெய்லர் மட்டும்தான் வரும். நீங்கள் எந்த ஊர் என்னன்னு எனக்கு தெரியல. இரவு சிந்தனைகள், இரவு சிந்தனைகள் கொடுத்துருக்கீங்க. இரவு வந்த மனசு கொஞ்சம் மெதுவாகுது, இல்லை பகல் சத்தம் எல்லாம் அடங்கி நம் கூட நம்ம மட்டும் பேசுகிற நேரமே நேரமா? இன்னைக்கு இரவுக்கான 3 சிந்தனைகள் விட்டுடுங்க. இன்னைக்கு நடந்தா தப்பு, பேசினா வார்த்தை, முடியுமா போன வேலை, எல்லாத்தையும் இன்றோட விட்டுடுங்க. நாளைக்கு புது நாள், நீங்கள் புது ஆள். நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு சாப்பிட சாப்பாடு, குடிக்க தண்ணீர், பேச ஒரு ஆள், தங்க ஒரு வீடு, சின்ன விஷயத்தை கூட மனசுக்குள்ள நன்றி சொல்லுங்க, தூக்கம் இனிமையாக வரும். நீங்கள் போதும், உலகம் வேகமாக ஓடுதுன்னு நீங்களும் ஓட வேண்டாம், நீங்கள் இருக்கின்றபடியே அழகு, நீங்கள் சென்ற முயற்சி போதும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த வரிகள்லாம் வந்து ஓகே தான், இதில் வந்து எப்படி சொல்கிறதுனா நான் படிச்சிடுறேன். தூங்க போகிறதுக்கு முன்னாடி சின்ன பழக்கம், மொபைலில் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு 3 ஆழமாக மூச்சு விடுங்க. நாளைக்கு நீங்கள் எதை சாதிக்க விரும்புகிறீர்களோ அதை ஒரு தடவை மனசில் நினச்சிக்குங்க. இன்னைக்கு உங்கள் மனசில் ஓடுற சிந்தனை என்ன சொல்லணும்னா சொல்லுங்கள், நான் கேட்குறேன். இனிய இரவு வணக்கம், நல்லா தூங்குங்க. இந்த பதிவு எப்படி இருக்குதுன்னா இலக்கணத்துக்கு சாத்தியப்படாது. குரில் நெடில், வல்லினம் மெல்லினம், இதுக்கு வந்து இதை வந்து படிக்கணும்னா ஒரு கவிதையாக ஆக்கியிருக்கலாம் இந்த வரிகள் மொத்தத்தையும்.
இந்த சிந்தனை வரிகளை நான் கவிதையாக எடுத்து நாளைக்கு தளத்தில் போடுறேன். அது எப்படி இருக்குது, இதே பதிவு தான், ஒரு ஒரு எழுத்துக்கள் மட்டும்தான் மாறும். இதில் நீங்கள் போட்டிருக்கிறதுல வந்து ஒரு எழுத்துக்கள் எங்கேயாச்சும் ஒரு எழுத்து இரண்டு எழுத்துக்கள் வந்து அது மாறும், மாறும்போது அது கவிதையாக ஆகிவிடும். அது போல் பதிவு போட்டிருந்தீங்கன்னா சிறப்பாக இருந்திருக்கும். நீங்கள் சொல்கிற விஷயம் கண்டிப்பாக கரெக்டு தான். அதாவது ஃபோன் வந்து வைக்கும்போது நான்கு முறை இழுத்து விட்டோம்னா நுரையீரல், அந்த நுரையீரல் வந்து ஃப்ரீயாக ஆகிட்டு இந்த மூச்சு காற்று வெளியே போய் வரும்போது ஆக்சிஜன் உள்ளே கிடைக்கும்போது அதாவது நமக்கு எல்லாமே வந்து மெயின் செட்டு அந்த நரம்புகள்லாம் வந்து சீரான நிலையில் வந்து இயங்கும் என்பது அதாவது ஒரு டாக்டர் வந்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அது எனக்கு ஞாபகத்துக்கு வருது, சரியாக ஞாபகம் வரல. இதை பற்றி பேசினா டைம் ஆகும், ஓவர் டைம் ஆயிடுச்சு. கோவை காயத்ரி அவர்கள் பதிவு, அருமையான பாடல் தேர்வுன்னு சொல்லியிருக்கீங்க, நன்றி. மகேஷ் மாட்டு அவர்கள் சபரி ஐயாவுக்கு ஒரு காட்சி படம் கொடுத்துருக்காரு, மிக்க நன்றிகள். தென்காசி மாவட்டம் ஆவுடையானூர் மணி ஆஸ்கர் டெய்லர்னு போட்டிருக்கீங்க, மிக்க நன்றிகள் ஐயா. என்னுடைய கருத்தை ஏற்று பதிவு தந்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் விழியே விழியே விழியே உனக்கென்ன வேலை என்ற பாடல். புதிய பூமி படத்திலிருந்து விரும்பி கேட்கும் அன்பான உறவு கோவை சேரன் மாநகர் ராஜேஷ் ராஜேஸ்வரி புவனேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில் வருகிறது அந்த பாடல். அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம், இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜே பிரியா வீரமணி. இது இரவின் மடியின் ஈரவிழிகள் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதோ அவர் விருப்ப பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

விடிய விடிய உனக்கு என்ன வேலை பாடல் ஒலித்த நேரம் 11:28. விரும்பி கேட்ட அன்பான உள்ளம், கோவை சேரன் மாநகர் ராஜேஷ் ராஜேஸ்வரி புவனேஸ்வரி அவர்கள் விருப்பத்தில்தான் புதிய பூமி படத்திலிருந்து விடிய விடிய உனக்கு என்ன வேலை பாடல் ஒலித்து சென்றது. கோவை காயத்ரி சகோதரி அவர்கள் பதிவு, அருமையான பாடல் தேர்வு சொல்லியிருக்கீங்க, ஒரு காட்சி படம் கொடுத்துருக்காங்க, இல்லாத ஏற்கனவே படிச்சுட்டேன். செல்வி செல்வம் அவர்கள் பதிவு, அருமை அருமை சூப்பர்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். தேன்மொழி சகோதரி பதிவு, விடிய விடிய உனக்கு என்ன வேலை அருமையான தோல் பாடல், சுறுசுறுப்பாக தலைவர் பாடல் அருமை பாடல் தேர்வு சகோதரர் ராஜேஷ் சகோதரர்கள் ராஜேஸ்வரி புவனேஸ்வரி பாடல் தேர்வு அருமை நன்றின்னு சொல்லியிருக்கீங்க. அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல், தேன்மொழி சகோதரி நீங்கள் பாடல் வந்து பதிவிட்டீங்க, உங்கள் பாடல் தான் கொடுத்துருக்கணும், ஏன்னா அது அதே பாடல் வந்து ஏற்கனவே ஒளிபரப்பு செஞ்சுட்டார் ரெண்டு நேர் நடுக்குப்பு சீனிவாசன் உங்கள் விருப்பத்தில் இருந்தது. நீங்கள் கீழே ஒரு பாட்டு போட்டிருக்கீங்க, அந்த பாடல் வந்து தளத்தில் இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்கள், இல்லை என்றால் வேறு ஒரு பாடல் பதிவிறக்கம் செய்கிறேன், நீங்கள் வேறு ஒரு பாடல் வந்து பதிவிடுங்க. எப்போவுமே போஸ்ட் போடும்போது நீங்கள் அனைத்து நேர்களும் வந்து கவனித்து பாடல் கொடுக்கணும். ஏற்கனவே பாடல் இருக்கா நம்ம போடுற பாடல் அப்படின்னு யோசிச்சு போடுங்க, ஏன்னா ரெண்டு டைம் போட்டிங்கன்னா அதை மாற்றுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, இங்கே டவுன்லோட் பண்ணி லைனாக எடுக்கிறதுக்கு மாற்றி மாற்றி கொடுக்கும்போது இங்கே வந்து சரியான முறையில் வரலை. நீங்கள் இருக்கான்னு பாருங்கள், கீழே ஒரு பாட்டு போட்டிருக்கீங்க, மேலே பாட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு அடுத்த பாட்டு உங்கள் விருப்ப பாடலை நீங்கள் பதிவிடுங்க, பதிவிறக்கம் செய்து ஒளிபரப்பு செய்கிறேன். ஏனென்றால் நீங்கள் சபரி வானொலியில் பொதுவாகவே நிகழ்ச்சி யார் நிகழ்ச்சி கொடுத்தாலும் அனைத்து நிகழ்ச்சியிலுமே வந்து நீங்கள் பதிவு கொடுக்குறீங்க, அனைத்து நேயர்களுக்கும் பாடலுக்கும் பதிவு கொடுக்குறீங்க, உங்களுக்கு மிக்க மிக்க நன்றியை சொல்லியிருக்கிறேன் நான். ஏன்னா நீங்கள் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் நான், பாடல் மீது அவ்வளவு ஆர்வம், ஒரு நேயர் கூட விடாமல் எல்லா நேயருக்கும் பதிவு கொடுக்குறீங்க, மிக்க நன்றி சகோதரி. உங்கள் விருப்ப பாடல் வந்து பதிவிடுங்க, நான் தரேன். அடுத்த பாடல், அன்பான இனிய இரவு வணக்கம், ஈர விழிகள் நிகழ்ச்சிக்கு, இரவின் மடியில் ஈர விழிகள் நிகழ்ச்சிக்கு நீ வாழ வேண்டும். இந்த படம் புதுசாக இருக்குது, இந்த பாடல் வந்து நான் படமே வந்து கேள்வி கூட படலை, இவர் வந்து கேட்காத பாடல் தான் கேட்பார். பாடல் விழியே உறங்கவில்லை, அந்த பாடல் வரியில் வந்து கேட்டிருக்காரு அன்பு பிரேமா வேலூர்லேருந்து. உங்கள் விருப்ப பாடல் வருகிறது அன்பு பிரேமா அவர்களே, நிகழ்ச்சியில் இணைந்திருந்தீங்கன்னா ஒரு பதிவு கொடுங்க. உங்கள் விருப்ப பாடல் அடுத்த பாடலாக வருகிறது, நிகழ்ச்சியில் இணைந்தால் பாடலை கேட்டுக்கொண்டிருந்தால் ஒரு பதிவு கொடுக்கவும். இதோ உங்கள் விருப்ப பாடல்.

விழியோ உறங்கவில்லை, ஒரு அற்புதமான பாடலை அன்பு பிரேமா வேலூர்லேருந்து கேட்டிருந்தாங்க. இந்த பாடல் வந்து மனது வந்து ரொம்ப காயப்பட்டவங்க மட்டும்தான் இந்த பாடலை கேட்க முடியும். ஆனால் அப்படி இருக்குது அந்த வரி, ஆரம்ப வரியே வந்து ரொம்ப கஷ்டமான வரி. இந்த பாடலை இப்போது தான் நானே கேட்குறேன். இந்த படம் பெயர் கூட கேள்விப்படவே இல்லை, ஆனால் நீ வாழ வேண்டும் இந்த படத்திலிருந்து தான் கேட்டிருந்தார். கேட்காத பாடல் இது. அதிகம் வானொலியில் கூட இந்த மாதிரி பாடலாம் வந்து ஒலிபரப்பாவது கடினம். ஏன்னா இது போன்ற நேயர்கள் வந்து பாடல் பதிவிட்டு நம்ம கேட்கறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். இப்போ இவங்கெல்லாம் இந்த பாடல் கொடுக்கலாம், நம்ம கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. வானொலி இல்லை என்றால் சில பாடல்களை யாராலும் கேட்க முடியாது. வானொலி இருப்பதினால் மற்ற நேயர்களின் விருப்பத்தில் வரும் பாடல்களை நாமும் கேட்டு ரசிக்கிறோம். மிக்க நன்றிகள் அன்பு பிரேமா அவர்களே. விழியோ உறங்கவில்லை இந்த பாடல் வரியில் ரொம்ப சிறப்பான பாடலை கேட்டு ரசித்தோம். அனைவரும் நன்றிகள். அடுத்த பதிவு, தேன்மொழி சகோதரி, பரவாயில்லை அலைகள் ஓய்வதில்லை படத்தில் பாடல் கேட்டேன், நேரம் இருந்தால் பாடலை வழங்கவும்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பாடல் வழங்குகிறேன் சகோதரி. ஏன்னா நீங்கள் ஆரம்பத்திலிருந்து இணைஞ்சு கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி நீங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் பாடல் பதிவிட்டீங்க. அது அந்த டைமோடு அதில் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு இந்த பாடல் கொடுக்குறேன், இணைஞ்சிருங்கள். அன்பு பிரேமா வேலூர்லேருந்து பதிவிட்டிருக்காரு. விழியோ உறங்கவில்லை, நாங்கள் விரும்பி கேட்ட பாடலை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிய அன்பு கவிமணி ஆர்ஜே வீரமணி அவர்களுக்கு அன்பு கலந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். மிக்க நன்றிகள் அன்பு. தேன்மொழி முருகன் பதிவு, விழியோ உறங்கவில்லை, என் மனதில் அமைதி இல்லை இந்த இதமான பாடல், சோகமான பாடல், சோகத்தில் சுகமான பாடல், தேர்வு அருமை, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள் சகோதரி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தீபாவுக்காக ஒரு பாடல், விழிகள் மேடையாம் இமைகள். இந்த பாடல் வரியில் வந்து படம் கிளிஞ்சல்கள் விரும்பிய சொந்தம் தென்காசி மாவட்டம் ரெட்டியார்பட்டி தீபாகுமார் இவர்கள் விருப்பத்தில் பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 11:38. இதோ அந்த பாடல்.

ஒலித்த பாடல் கிளிஞ்சல்கள் படத்திலிருந்து ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். பாடலை விரும்பிய அன்பு சொந்தம் தென்காசி மாவட்டம் ரெட்டியார்பட்டி தீபா குமார் இவர்கள் விருப்பத்தில் தான் இந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மிக்க நன்றிகள். தேன்மொழி சகோதரி தீபா குமார் விரும்பிய பாடலை வழங்கியதற்கு நன்றி. இனிமையான பாடல் கேட்க அருமை அக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். அடுத்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த

11:49 ஒழித்து சென்ற பாடல் உரிமை குரல் படத்திலிருந்து ஆர்ஜே விஜய் சகோதரி விருப்பத்தில் தான். விழியே கதை எழுது மஞ்சள் வானம் தென்றல் காற்றே உனக்காக வாழ்கிறேன். இந்த பாடல் யாருக்கும் பிடிக்காமல் இருக்காது, ஒரு அருமையான பாடல். மிக்க நன்றிகள் சகோதரி. ஆனால் பாடலை பதிவிட்டு நேர்கள் எவ்வளோ நேரம், அதாவது சகோதரி வந்து கண் விழித்து எவ்வளோ நேரம் இருப்பாங்க, உறங்கி விட்டார்கள். நன்றிகள். அடுத்து பதிவுகளை பார்க்கலாம். தேன்மொழி சகோதரி, ஆர்ஜே விஜய் அண்ணி தூங்கிட்டாங்க, அவங்க விரும்பிய பாடலை நானும் விரும்பி கேட்கிறேன், நன்றின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிகள். இயக்குனர் அவர்கள் பதிவு, என்னை கேட்க சொல்லிவிட்டு போயிட்டாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க பதிவு. ஆமாம் சார், அவங்களும் தூங்காமல் இருக்க மாட்டாங்க, நீங்களும் தூங்கிட்டு இடையில் வந்திருக்கீங்க. மிக்க நன்றிகள் தேன்மொழி சகோதரி. இயக்குனருக்கு இதுவும் ஒரு உதவி தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நல்ல மனசுக்கு நன்றிகள். அடுத்த பாடல் நிகழ்ச்சியில் அலைகள் ஓய்வதில்லை படத்திலிருந்து சகோதரி ரொம்ப நேரமாக வெயிட்டிங், அவங்க பாடலை எப்போ கொடுத்துருக்கணும், இருந்தாலும் இந்த பாடல் பதிவிறக்கம் இல்லை என்று சொன்னார்கள். விழியில் விழுந்து உறவில் கலந்து உயிரில் கலந்த உறவே, இந்த பாடல் வரியில் வந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டிருக்காங்க தேன்மொழி சகோதரி. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். நேரம் கடந்து செல்கிறது, உங்கள் விருப்ப பாடல் வருகிறது.

ஒலித்த பாடல், ஒரு சிறப்பான பாடல் கேட்டு ரசித்தோம். தேன்மொழி சகோதரி அவர்கள் விருப்பத்தில்தான் அந்த பாடல் ஒலித்து சென்றது. அலைகள் ஓய்வதில்லை படத்திலிருந்து தான் அந்த பாடல் தேன்மொழி சகோதரி விருப்பத்தில். நன்றிகள் சகோதரி அருமையான பாடல் பதிவிற்கு. சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள், விழியில் விழுந்து இதயம் நுயர்ந்து உயிரில் கலந்த உறவே, அருமையான பாடல் சூப்பர்னு சொல்லியிருக்காரு. நன்றிகள். பாடல் வந்து அடுத்த பாடல்னு சொன்னதுக்கு நன்றிகள் சொல்லியிருக்காரு. நன்றிகள் தேன்மொழி சகோதரி, அருமையான பாடல், என்னோட ஃபேவரட் பாடல், அருமையான பாடல் வழங்கியமைக்கு சகோதரருக்கு மிக்க நன்றி, நன்றின்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள். அடுத்த பாடல் இந்த பாடல் தான் நினைக்கிறேன், எடுத்து வச்சுருக்கேன், தெரியல எந்த பாடல்னு பார்க்கலாம். நிகழ்ச்சிக்காக குள்ளநரி கூட்டம் படம் பாடல் வரி, விழிகளிலே விழிகளிலே புது புது என்ற பாடல் வரி விருப்பம். சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில்தான் அந்த பாடல் ஒலிக்கிறது. இதோ அந்த பாடல்.

ஒலித்த பாடல் சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் தான் குள்ளநெறி கூட்டம் என்ற படத்திலிருந்து ஒலித்து சென்றது. நன்றிகள். அடுத்து பாடலை ரசித்து பதிவு கொடுத்திருக்காரு. நாங்கள் விரும்பிய பாடல் தந்தமைக்கு நன்றி. மற்றும் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றிகள். கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர்னு கூட சொல்லியிருக்காரு. நன்றிகள் சொல்லியிருக்காரு. நன்றிகள் தேன்மொழி சகோதரி. விழிகளிலே விழிகளிலே புது புது மயக்கம் யார் தந்தார் புது பாடல் தான். கேட்க இனிமையாக உள்ளது. தேர்வு செய்த இயக்குனர் நன்றி சொல்லியிருக்காங்க. தேன்மொழி சகோதரி அடுத்து ஜெயாம்மா பாடல் இருக்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவர் விருப்ப பாடல் அடுத்த பாடல் இயக்குனர் அவர்கள் பதிவு தேன்மொழிக்கு. ஜெயாம்மா இல்லை ஜெயம்மா. நன்றிகள் தேன்மொழி சகோதரி. அழகரையா பாடல் இருக்குது அப்படின்னு கரெக்டாக நோட் பண்ணுறாங்க தேன்மொழி சகோதரி. ஒரு ஆளும் அதாவது காவல்துறையில் இருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க. நன்றிகள் அவ்வளவு ஆர்வம் பாடலில். உங்கள் ஆர்வத்திற்கு வாழ்த்துக்கள். அடுத்து மதுரை அழகர் அவர்கள் பதிவு. ஐயா கீதநேசன் அவர்களின் பாடல் அருமை சூப்பர். உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஐயா. பாடல் செம அழகர். நன்றி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நன்றிகள். அடுத்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்து திருவிளையாடல் ஆரம்பம் படம் விழிகளில் விழிகளில் விழுந்து என்ற பாடல் வரியில் விருப்பம் ஜெயா அவர்கள் விருப்பத்தில் இது வருகிறது. அந்த பாடலையும் கேட்டு ரசிக்கலாம். பாடல் ஒலிக்க நேரம் 12:03 ஆகிவிட்டது. இதோ அந்த பாடல்.

ஒலித்து சென்ற பாடல், ஒரு அருமையான பாடல். பாடல் முழுமையாக ஒளிபரப்பினதா, ஒரு ஒளிபரப்பாச்சா என்னன்னு தெரியல, ஸ்டக்காகி நிற்குது, அதனால் கேட்குறேன் உறவுகளே. ஒலித்து சென்ற பாடல் நிகழ்ச்சியில் திருவிளையாடல் ஆரம்பம் படம் பாடல் வரி, விழிகளில் விழிகளில் விழுந்து என்ற பாடல் வரியில் ஜெயா சகோதரி அவர்கள் விருப்பத்தில் தான் கேட்டு ரசித்தோம். மதுரை அழகர் அவர்கள் பதிவு. ஐயா, கீதநேசன் அவர்களின் பாடல் அருமை, சூப்பர், உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஐயா. பாடல் அது ஏற்கனவே படிச்சுட்டேன், நன்றிகள். சபரி கீதநேசன் அவர்கள் பதிவு. நானும் அவள் விழிகளில் விழுந்து விட்டேன், அவளும் என் விழியில் விழுந்து விட்டாள். அவள் விழி உறங்கி கொண்டு இருக்கு, என் விழி விழித்து கொண்டிருக்கு. அருமை சின்ன ஒரு கவிதை, நன்றிகள். தேன்மொழி சகோதரி, விழிகளில் விழிகளில் விழுந்து விட்டாய், ஹரிஸ் ராகவேந்திரா குரலில் பாடல் அருமை. இயக்குனர் ஐயா, இரவின் மடியில் 9 மணியிலிருந்து 11 மணி வரை வழங்கினால் நன்றாக இருக்கும். சபரி சொந்தங்கள் இப்படி தூங்கிவிட்டார்களே எல்லாரும் அப்படின்னு பதிவு கொடுத்துருக்காங்க சகோதரி. 9 மணிக்குனா நான் வந்து 8:30 மணிக்கு தான் சகோதரி வருவேன், வந்து நான் சாப்பிடணும், சில வேலைகள்லாம் இருக்குது, அதனால் எனக்கு கரெக்டாக டைம் செட் ஆகாது. 10 மணி முடிஞ்சளவு நான் நாளையிலிருந்து கண்டிப்பாக பாடல் குறைஞ்ச, அதாவது எத்தனை பாடல்லாம் வரட்டும் பிரச்சனை இல்லை, 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பாடல் பதிவிட்டால் மட்டும் ஒளிபரப்பாகும். நாளை முதல் 10 மணிக்கு மேலே நான் நிகழ்ச்சி ஆரம்பித்தா இடையில் வந்து பாடல் கேட்டால் கண்டிப்பாக ஒளிபரப்பாகாது. இப்போ அதனால தான் இங்கே லேட்டாக ஆயிடுச்சு, 4 பாடல் வந்து நான் பதிவிறக்கம் செய்கிறேன், பதிவிறக்கம் ஆகவில்லை, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. அதனால் வந்து நாளையிலேருந்து அதை மாற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சகோதரி, நான் சீக்கிரமாக நாளையிலேருந்து முடிச்சிடுறேன். முடிஞ்சளவு 11:30 நான் முடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணுறேன், இவ்வளோ நேரம் ஆகாது, இன்று ஒரு நாள் மட்டும்தான். நாளையிலிருந்து சீக்கிரமாக முடித்துக்கொள்கிறேன், பேசுவதை குறைத்து கொண்டு பாடலை சீக்கிரமாக வழங்குகிறேன். பதிவுகள் வந்து சின்ன பதிவுகளாக போடுங்க, போட்ட பதிவே போடாதீங்க, பதிவு வந்து ஒரு கவிதையாக நான் கூட போடுறேன், அந்த மாதிரி கவிதை எவ்வளோ பெருசாக ஒன்றா போடுங்க, நான் படிச்சுடுவேன். ஆனால் ஒரு சில பதிவுகள் வந்து போட்ட பதிவே திரும்ப திரும்ப வருது, அந்த பதிவை படிக்க கொஞ்சம் கஷ்டம். நன்றிகள். அடுத்த பாடல் நிகழ்ச்சியில் இன்னும் 2 பாடல்கள் இருக்கிறது, அதை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்

அடுத்த பாடல், படம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும். பாடல் பாடல் வரி வந்து, உன் விழி சொல்லும் உன் கதை சொல்லும் இசையுடன் இணைந்து மதுரை மாட்டுத்தாவணி அழகர் நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் வந்து ஜெயச்சந்திரன் வாணிஜரம் பாடின பாடல். இந்த பாடல் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, வேலூர் அன்பு பிரேமா அவர்கள் வந்து வாணிஜெயராம் என்றாலே உயிர், அதாவது ஜெயச்சந்திரன் வந்து உயிர் நாடி மாதிரி. அதனால் வந்து அவர் கண்டிப்பாக இந்த பாடலை கேட்டுக்கொண்டு தான் இருப்பார் என்று நினைக்கிறேன். வாணிஜெயராம் பாடல் யார் பதிவிட்டாலும் அவர் உறங்குவது இல்லை, அது எனக்கு நன்றாகவே தெரியும். நீண்ட காலமாக அவர் வானொலியில் பயணித்து பாடல்களை, கேட்காத பாடல்களை பதிவு செய்வார் அவர். குறிப்பாக வாணிஜெயராம் ஜெயச்சந்திரன் என்றாலே அவர் கண்டிப்பாக உறங்கியிருக்க மாட்டார் என்ற நம்பிக்கையில் இதோ அந்த பாடல் வருகிறது. அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். ஒரு சூப்பரான பாடல், வாணிஜெயராம் ஜெயச்சந்திரன் பாடிய பாடல்.

இணையதளத்தில் அதிகமாக ஒளிபரப்பாகாத பாடல் ஒலித்து சென்றது. ஒரு அற்புதமான பாடல். நேரம் 12:17:23. நிகழ்ச்சியில் பாடலை ரசித்து மதுரை அழகர் அவர்கள் அந்த படத்தின் போஸ்ட் கொடுத்துருக்காரு. மிக்க நன்றிகள். மதுரை அழகர் அவர்கள் பதிவு. கவிஞர் பூங்குழலின் அவர்களின் பாடல் வரிகள் அருமை, அழகு, அழகான இசை. சங்கர் கணேஷ் அழகான பாடலை அழகாக அழகான இரு குரல்களில் பி ஜெயச்சந்திரன் உடன் வாணிஜராம் அழகான ஒளித்தரத்தில் பாடல் செம. நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் படவேடு ஐயா பிரியா வீரமணி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். அழகர்னு பதிவு கொடுத்துருக்கீங்க, நன்றிகள். தேன்மொழி சகோதரி, உன் விழி சொல்லும் சிறுகதை ஒன்று அரிதான பாடல், அருமையான பாடல் தேர்வு, அருமைன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த பாடல் அப்போவே போட்டாச்சுன்னு சொல்லியிருக்காங்க. புதிய பூமி படத்திலிருந்து தெரியல சகோதரி, மறந்துட்டேன், யாருக்கு போட்டேனே தெரியலையே. சபரி வானொலி இயக்குனர் வந்து கீதநேசன் அவர்கள் நிறைவு பாடல் அருமை, அழகர் ஐயா பாடல் அழகு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள். மதுரை அழகர் அவர்கள் பதிவு. இதுவரை நிகழ்ச்சியில் ஆரம்பத்திலிருந்து நிகழ்ச்சி முடியும் வரை அனைத்து அனைத்து பாடலுக்கும் பதிவு போட்டு அழகு பார்த்த நமது அன்பு சகோதரி சேலச்சேரி தேன்மொழி முருகன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள். இயக்குனர் அவர்கள் குட் நைட் சொல்லியாச்சு, கரெக்டாக வந்துட்டார் பார். அன்பு பிரேமா வேலூர்லேருந்து வந்திருக்கார் பார். அவர் கேட்காம இருக்க மாட்டார். வாணிஜரம் பாடல் என்றாலே, ஜெயச்சந்திரன் பாடல் என்றாலே அது ஒரு மணி ஆனாலும் அவர் வந்து வீச்சு தான் இருப்பார். அந்த பார்த்துட்டுதாருனாவே இருந்துருவார் அவர். அந்த மாதிரி ஒரு உயிர் நாடி அவருக்கு வாணிஜராம் ஜெயச்சந்திரன் என்றால். உன் விழி சொல்லும் சிறுகதை ஒன்று அழகான அற்புதமான பாடல், இந்த பாடலை பதிவிட்ட அன்பு உள்ளத்திற்கு நன்றிகள் வாழ்த்துக்கள். ஏறக்குறைய அதாவது மதுரை அழகர் அவர்கள் அன்பு பிரேமா அவர்களுக்கும் இருவரும் ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கிறார்கள். நன்றிகள். தேன்மொழி சகோதரி பதிவு. நிறைவு பாடல் அருமை, இரவின் மடியில் நிகழ்ச்சியை அருமையாக வழங்கியமைக்கு படவேடு பிரியா வீரமணி அவர்களுக்கு எடிட்டிங் பண்ணிட்டாரு. வழங்கியமைக்கு பாடலை அழகாக வழங்கியதற்கு படவேடு சகோதரர் பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி நன்றி வாழ்த்துக்கள். இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். இது பார்த்திபன் அவர்கள் பாடல் கொடுத்தனா என்னன்னு தெரியல எனக்கு. இருந்தாலும் அந்த பாடலை ஒளிபரப்பு செய்து விடலாமா? எல்லாம் நன்றி சொல்லியாச்சு. அனைவருக்கும் மிக்க நன்றி. ஏன்னா இவ்வளோ நேரம் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் லேட் ஆகிடுச்சு. நாளை முதல் கரெக்டாக ஒரு 11:30 நான் முடிச்சிடுறேன். இந்த மாதிரி லேட் ஆகாது. இனிமேல் பதிவுகள் வந்து சிறிய பதிவுகளாக வந்து போட்டாங்களாம், சீக்கிரமாக படிச்சிடுவேன். போட்ட பதிவே திரும்ப போடக்கூடாது. கவிதை வரிகளாக இருந்தால் போடுங்க, படிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவரை என்னுடன் இணைந்து பயணித்து பாடல்களுக்கு பதிவு தந்து உற்சாகப்படுத்திய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இயக்குநருக்கும் தொகுப்பாளர்களுக்கும் எனது நெஞ்சம் கனிந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு பண்பலையில் இணைந்து பாடல்களை கேட்டு ரசித்த அனைத்து அன்பான உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை நல்லது ஒரு நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜே பிரியா வீரமணி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.

ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.